0: என்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஈழத்து படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சிலவேளை இசை என்று வருகின்ற பொழுது பலரும் இசையமைத்து வருகின்ற படைப்புகளை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது முற்றுப்புள்ளதான ஒரு இரண்டரை மணித்தியால திரைப்படம். அந்த இரண்டரை மணித்தியால திரைப்படத்தில் வருகின்ற ஆறு பாடல்களும் உங்களுடைய இசையில் வருகின்றது. அந்த ஆறு பாடல்களும் கூட வெவ்வேறு பாடல்களாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போராட்டம் திரைப்படத்தினுடைய இசையமைக்கின்ற வாய்ப்பு எங்கே எப்படி உருவாகி கொண்டது பூவன்?
1: போராட்டம் படத்தின் இசையமைக்கிற வாய்ப்புன்றத விட இப்ப நானும் இந்த படத்தின் இயக்குனர் சிவராஜும் நீண்ட காலமா பணியாற்றி கொண்டிருக்கிறோம். உண்டா தான் நாங்கள் பணியாற்றினாங்க. அப்ப இது வந்து நாங்கள் உருவாக்கி கொண்ட வாய்ப்பு தான். புத்திகட்ட மனிதர்களாமில் துவங்கி, திரைப்படம் என்று வரையில புத்திகட்ட மனிதர்களாமில் துவங்கி, அடுத்தது டாக்டர் கோஸ் தீபந்தம் இப்ப எங்கட குழு உண்ட இது நாலாவது திரைப்படம். அப்ப நான் இயக்குனர், இந்த படத்தின் எடிட்டர், இது ஒரு கோர் குருவா நாங்கள் கட்டமைச்சிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட எங்கட பூவன் மீடியா துவங்கின காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நாங்கள் உண்டா பயணிச்சோன்னு தான் இருக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு வாய்ப்புன்றதை விட இது நாங்கள் ஒரு குழுவா உருவாக்கின திரைப்படம் என்றதால இந்த சந்தர்ப்பத்தை நாங்களே அமைச்சு கொண்டு நாங்கள், எனக்கு மட்டுமில்லை இந்த படத்தின் எடிட்டரா இருந்தானே, படத்தின் இயக்குனரா இருந்தானே, நடிகர்களா இருந்தானே, இது நாங்களா உருவாக்கின சந்தர்ப்பத்தை தான் நான் பார்க்கிறேன்.
0: குறிப்பா ப்ரொடியூசர் தயாரிப்பாளரோடாக உங்களுக்காக உங்களுடைய குழுவுக்காக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் நினைக்கின்றேன் இந்த படத்துட ஆரம்பத்தில இருந்தே நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த பாடல் இந்த படம் உருவாக வேண்டும் என்ற ஆரம்பத்திலேயே உங்களுடைய குழு பயணித்துக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திரைப்படம் பற்றி பார்க்கின்ற பொழுது முதல்ல வேறொரு பெயர் வைக்கப்பட்டது, அதன் பின்னர் போராட்டம் என்று மாற்றப்பட்டது. இந்த போராட்டம் என்ற பெயரை தமிழர்களை பொறுத்தவரை கூடுதலாக வாழ்வியலோடு ஒட்டி போயிருக்கின்ற பெயர் என்று சொல்லலாம். தசாப்தங்கள் கடந்து பேசப்படுகின்ற சொல்லாடல் அப்படி இல்லாட்டி பேச்சு என்று வருகின்ற பொழுது எப்பொழுதுமே தமிழ் மக்களோடு கூடுதலாக ஒன்றிணைந்த ஒரு விடயமாக இந்த போராட்டத்தை பார்த்துக் கொள்ளலாம், போராட்டம் என்ற பெயரை பார்த்துக் கொள்ளலாம். எப்படியான ஒரு ஆழமான பெயரோடு வருகின்ற ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் இசைமைக்க போகின்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது எப்படியான அனுபவம் இருந்தது? அதே நேரத்தில் எப்படியான ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது?
1: அதான் முதல்ல இந்த படத்தின் பெயர் வந்து மாற்றப்பட்டது. முதல் இருந்த பேரை விட மில்லர் என்று வச்சிருந்த நாங்கள், அதை விட போராட்டம் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டீப்பான டைட்டிலா தான் இருந்தது. அப்ப இந்த மாதிரியான இப்ப போராட்டத்தின் பாடல்கள் வந்து எப்படியே எப்படியுமோ நல்லா இருக்கணும். எங்களை வந்து பாடல்கள் ஊடாக போராட்டம் செய்த இனம் நாங்கள் அண்மை காலத்துல. அப்ப அதுல ஒரு ஒரு போராட்டத்துக்கு இசைந்த பங்களிப்புன்றது திரைப்படமா இருந்தாலும் சரி, எங்களுடைய உரிமை போராட்டங்களா இருந்தாலும் சரி முக்கியமானதா தான் இருந்தது. அப்ப அதுல எனக்கு தெரியும் இந்த படத்தின் பாடல்கள் ஊடாக நான் பல விஷயத்த மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், பல விடயங்கள் இந்த பாடல்களூடாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லியும் இருக்கிறேன். அந்த வரிகளினூடாக நிறைய காத்திரமான விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. இப்ப போராட்டம் என்ற டைட்டிலை தாண்டி இந்த படம் வந்து படம் கலைக்கிற கரு வந்து நிச்சயமா எங்களுடைய போராட்டத்துக்கு துணை நிற்கிற கரு ஒன்றுதான் இந்த படத்துல இருக்குது. அப்ப இந்த படம் வெளியாகாம பல விஷயங்கள் கலைக்க இயலாது. ஆனா இந்த படத்தின கருப்பொருள் இப்ப இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி போற கருப்பொருளா தான் இருக்குது. 2026 இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு கருப்பொருள் தான் இந்த படத்தின கருப்பொருள்.
0: நிச்சயமாக ஒரு விளையாட்டை மையப்படுத்தி அந்த விளையாட்டினூடாக படத்தினுடைய கதை நகர்ந்து கொண்டாலும் அந்த கதைக்குள் இருக்கின்ற கரு என்றது நிறைய இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் அண்மையில் வந்த ட்ரெய்லரில் கூட சில ஆழமான வசனங்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ பாடல் பற்றி பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக கூட தொடர்ச்சியாக உங்களுடைய பாடல் வருகின்ற பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். முதல்ல நான் நினைக்கின்றேன் வீரணி என்ற பாடல் வழியாக இருந்தது, அதன் பின்னர் முட்டக்கண்ணு என்ற பாடல், அதே நேரத்தில் இப்போ சூறு முக்கியம், அதனைத் தொடர்ந்து நேற்றைய நாளில் வெளியாகிறது எங்க ராசா என்ற பாடல். அனைத்துமே வித்தியாசமான பாடல்கள். அதே நேரத்தில் 6 பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது மிக முக்கியமான கலைஞர்களோடு பயணித்திருக்கின்றீர்கள். ஈழத்து கலைஞர்களோடு சேர்த்து தமிழகத்தில் இருந்து நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமாக தேனிசை தென்றல் தேவா அவர்களோடும் கோவை கமலா அம்மா அவர்களோடும் நீங்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சத்யன் கூட பாடலை பாடியிருக்கின்றார். இந்த கலைஞர்களோடு பயணித்த அனுபவம் எப்படி இருக்கின்றது? இவர்களுடைய பாடல்களுக்கு இசைமை அடுத்த அனுபவம் எப்படி இருக்கின்றது? இவர்களுடைய குரல் ஊடாக இந்த பாடல் வருகின்ற பொழுது எப்படி இந்த பாடல்கள் திரைப்படத்துக்கு வலிச்சேர்த்திருக்கின்றது?
1: உண்மையில வந்து நாங்க இதுக்கு முதல் வெளியான மூன்று படங்கள்லயும் வந்து முற்றுமுழுதா எங்களுடைய கலைஞர்களோட தான் நாங்கள் வேலை செய்திருந்தோம். இதுதான் எனக்கு முதல் முறை தென்னிந்திய பிரபலங்களோட ஒரு பாடல்களில் பணிபுரியது. ஆனால் அது வந்து எங்களோட மார்க்கெட்டின் தேவையாகவும் இருந்தது. இந்த படத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு வந்து இப்படியான இந்த பாடல்களை விளம்பரப்படுத்தல இப்படியானவர்கள் எங்களுக்கு தேவையா இருந்தது. அப்போ அதுதான் முதலாவது காரணமாக இருந்தது. நாங்கள் இந்த பாட்டுக்கு இந்த படங்களில் இருக்கிற பாட்டுக்கு தென்னிந்திய நட்சத்திரங்களோட இணைகிறதுக்கான காரணமா. அதுல வந்து இப்ப தேனிசை தென்றல் தேவாவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய லெஜண்ட். அவர் வந்து இந்த சோர்தா முக்கியம் என்ற ஒரு பாட்டுக்குள்ள வந்ததும் அவர் அந்த பாட்டை அதை படிச்சு தந்ததுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருந்தது. அவருடைய பிளெஸிங்கும் அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டூடியோல வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஆள் எத்தனையோ பெரிய பெரிய படங்கள் எல்லாம் இசையமைச்ச ஒருத்தர் அமைதியா இருந்து நான் ஒரு சாதாரண யாழ்ப்பாணத்துல இருந்து வர ஒரு இசையமைப்பாளர் எனக்கு அவர் தந்த மரியாதையும் எங்கட திறமைக்கு அவர் தந்த மதிப்பும் எங்கட மண்ணுக்கு அவர் மண்ணுக்கு அவர் மீது இருந்த பாசமும் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய படிப்பினையா இருந்தது. ஒரு எவ்வளவு பெரிய இசையமைப்பாளரா இருந்தாலும் தான் இந்த இடத்துல ஒரு பாடகர் நான் தான் இசையமைப்பாளர் அவர் நடந்து கொண்ட விதம் என்னட்ட அதை அந்த பாட்டை கற்றுக்கொண்ட விதம் எப்படி பாடுறது என்ன மாதிரின்றது எனக்கு வந்து மெய்சிலிருப்பா இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய பாடமாகவும் இருந்தது. அந்த பாட்டை வந்து மிக அழகாக தன்னுடைய பாணியில அவர் பாடியும் தந்திருந்தார். அதே மாதிரி தான் கோவை கமலாமா. கோவை கமலாமா ஏற்கனவே எங்களுடைய தாயக பாடல்கள்ல ஒரு சில பாடல்கள்ல பரிச்சயமான ஒரு குரல். அதே நேரத்துல நிறைய முருகன் பாடல்கள் பாடியிருக்கிறார். அப்ப அவாவ வந்து ஓஃப்லேட் இந்த காலத்துல இப்படியான ஒரு பாடலை பாட வைக்கணும்ட்டு வந்தது எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. நேற்று ரிலீஸ் ஆன எங்க ராசா பாட்டு பலர் கேட்டிருப்பீர்கள். அந்த பாட்டு வந்து அவன குரல்ல வரைக்கல அது மேலும் அதை வலிச்சேர்க்கிறதா அமைஞ்சிருக்குது. திரைப்படத்துல வரைக்க இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா அந்த பாட்டு இருக்கும். அதே மாதிரிதான் சத்தியன் அவர்கள். சத்தியன் வந்து எனக்கு வந்து நீண்ட காலமா சத்தியன் அவர்களோட குரல் வந்து பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு சங்கர் மகாதேவனோட ஹைஸுக்கு போகக்கூடிய ஒரு குரல். அப்ப அவரும் இந்த படத்துல ஓப்பனிங் சாங் பாடினது எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல அடிஷன் இதா இருந்தது. அதே நேரத்தில் அவரும் மிக நட்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாம என்னோட எல்லாம் போன்ல கதைச்சு கேட்டு அப்படி இப்படி செய்து அப்புறம் நேர ரெக்கார்டிங் ஸ்டுடியோலையும் வந்து பாடினது வந்து ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருந்தது. அதோட எங்கட மண்ணுண்ட இப்ப இருக்கிற மிக பிரபலமான ரப்பர் வாகிசன் ராசையா வந்து ஒரு பாட்டு எழுதி பாடியிருக்கிறார் வீரனை வாழ்ந்த பாட்டு. அது சொல்லவே தேவையில்லை. வாகிசன் எனர்ஜி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அந்த வீரனை வா பாட்டுக்கு இருந்தது. மற்றது இங்க இருந்து டயஸ் மற்றது அக்ஷலா என்ற ரெண்டு பேர் வந்து முட்டக்கண்ணை காட்டின்ற ஒரு பாட்டு பாடியினோம். அந்த பாட்டும் எங்கட எல்லா பாட்டுகளையும் விட மிக அதிகமான வியூஸ் அதிகமான ஸ்பாட்டிஃபை மற்றது அதிகமான ரீல்ஸ் செய்த பாட்டா அந்த முட்டக்கண்ணு பாட்டு இருந்தது. அதை எழுதினவர் பொத்துவில் அஸ்மின். அப்ப இப்படி இன்னொரு பாட்டு வெளியாக இருக்குது திரைப்படத்தோடு தான் வெளியாகும் வரியாட்டு மன்ற பாட்டு. அதை கோகுலன் சாந்தன் உட்பட பல கலைஞர்கள் அதை பாடியிருந்தவர். இதுல பொத்து விலாசின் வந்து முட்டக்கண்ணை காட்டி என்ற பாட்டை எழுதியிருந்தவர். கே எஸ் சாந்தகுமார் எதிர்காலம் என்ற பாட்டை எழுதியிருந்தவர் இந்த கோவை கமலாமான பாட்டை. அதே நேரத்தில் உமாதன் ராசையா வீரத்தமிழன் பாட்டை எழுதியிருந்தவர். சோர்தா முக்கியம் பாட்டை நான் எழுதியிருக்கிறேன்.
0: இப்படி மிக முக்கியமான பாடல்கள் மிக முக்கியமான பாடகர்கள் அதே நேரத்தில் பாடல்களை எழுதி கொண்டவர்கள் கூட வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு இடத்துல பயணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த படத்தை கடந்து பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் பாடல்களுக்கும் இசைக்குமே ஏராளமான ஒரு மிக முக்கியமான விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பாஸ்கரன் கந்தையா அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவருகின்ற இந்த திரைப்படம் நான் நினைக்கின்றேன் ஈழத்தமிழர்களுடைய திரைப்படங்களில் அதிகமான திரையரங்குகளில் அதிகமான நாடுகளில் வெளியாகின்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்த்துக் கொள்ளப்படும். முடியும். எப்படியான ஒரு திரைப்படத்தில் பயணிக்கின்ற பொழுது புவன் மதீசன் நான் நினைக்கின்றேன் இதற்கு முன்பாக பேசிய பல்வேறு படங்களில் நிறைய விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இந்த திரைப்படம் பல நாடுகளில் பல்வேறு அரங்கங்களில் வெளியாகிக் கொள்ள காத்திருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரை நாளைய நாள் கூட விசேட காட்சியாக இதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க முடியும். எனவே இந்த திரைப்படம் புலம்பெயர் சமூகம், அதே நேரத்தில் தமிழ்நாடு, அதே நேரத்தில் தாயகத்தில் கூட படத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படியான ஒரு செய்தி மக்களுக்காக இருக்கும் புவன்?
1: இந்த படத்தின் இந்த படம் டைட்டில் வந்து முதல் மில்லர் இருந்தது, இப்ப போராட்டம்னு நாங்க மாத்தி இருக்கிறோம். அப்ப இப்படியான மில்லர் என்ற டைட்டில் மாத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரைக்கும் நாங்கள் மாத்திய டைட்டில் வந்து போராட்டம் தான் இருந்தோம். அப்ப இந்த படத்தினுடைய கரு வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு கருவா இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறோம். இங்க பல விடயங்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள், எங்களோட ஈழத்துல இருக்கிற விஷயங்கள் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை வந்து எப்படி அதை மையப்படுத்தி இங்க இருக்கிற ஒரு ஃபுட்பால் கால்பந்தாட்டத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இங்க இருக்கிற இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனையையும் அது எப்படி சரி செய்யறன்ற ஒரு சொல்யூஷனையும், எங்களுடைய இளைஞர்கள் இப்பவும் கனவுகளை நோக்கியும் எங்களோட அங்கீகாரங்களை நோக்கியும் எப்படி போராடுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் தொட்ட ஒரு படமா இது இருக்கும். இது வெறுமனவே ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இது ஒரு கொமர்ஷியல் படம் தான். இதுல காதல் காட்சி இருக்கு, இதுல நகைச்சுவை இருக்கு, இதுல டான்ஸ் இருக்கு, இதுல எமோஷன் இருக்கு, இதுல எல்லாமே இருக்கு. ஆனா இதை தாண்டி ஒரு கருப்பொருள், ஒரு ஒரு செய்தி அந்த படத்துல இருக்கும். இப்ப அது எங்களை இதுக்கு முதல் படங்கள் பார்த்தாங்களுக்கு அது தெரியும். இந்த படத்துல ஒரு கனதியான ஒரு செய்தி கட்டாயம் இருக்கும். அப்ப அத வந்து எப்படி கலகலப்பா இந்த கால இளைஞர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி தமிழ்நாட்டு சினிமா பார்த்து வளர்ந்த எங்களுடைய மக்களையும் கவர்ற மாதிரி என்னென்ன விஷயங்களை வச்சு அழகுபடுத்தி எங்களோட தகவலை கொண்டு போய் சேர்க்கலாமோ அவ்வளவையும் செய்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஊடாக நாங்கள் சொல்ல நினைக்கிற தகவலை இந்த படத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இது மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லலாம். நாளை வந்து கனடாவில் இருக்கிறாங்க, இந்த படத்தை பார்த்துருவீங்க. எனவே மீதி விஷயத்த நீங்கள் தான் சொல்லணும். கனடாவில் முதல் வெளியாகிறது வந்து அங்கேருந்து போற தகவல்கள் உலகம் முழுதும் போய் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறணும்ன்றதுக்காக தான் கனடா கிளிநொச்சியில இந்த படம், கிளிநொச்சி பிரான்ஸ்ல இந்த படம் உருகுலமைக்கு முன்னராகிறது. அஞ்சு நாளுக்கு முதலே ப்ரீமியர் ஷோல வெளியாகுது. அந்த படத்தை பார்க்கிறாக்கள் வந்து நிச்சயமா மற்றவர்களை பார்க்க தூண்டுவார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த திரையிடல்களை முன்னுக்கே நாங்கள் வைக்கிறோம்.
0: மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய செய்தியை இந்த காலத்து இளைஞர்கள், அப்படி இல்லாட்டி இந்த காலத்துக்கு பொருத்தமான பார்வையாளர்கள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ரீதியாக அந்த படத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் வயது வேறுபாடின்றி பலரும் பயணித்திருக்கின்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சரி, அதே நேரத்தில் அனுபவம் மிக்க பாடகர்களும் சரி, பயணித்துக்கொண்ட ஒரு திரைப்படமாக இதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ போராட்டம் பற்றி பேசுகின்ற பொழுது புவன் மதீசன் தனியாக இசையமைப்பாளர் கடந்து நான் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ப்ரொடக்ஷன் சைட்லயும் கொஞ்சம் கூடுதலா பயணித்துக் கொண்டு ஒருவரா பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. எப்படி இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்?
1: அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கிறது. என்ன குழுவை நாங்க கட்டமைக்கல வந்து நான் அதுல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல எப்பவுமே இருக்கிறேன் நான். அப்ப என்ன இப்ப ஷூட்டிங் டைம்ல வந்து மியூசிக் டைரக்டருக்கு பெரிய வேலை இல்லை. அப்ப வந்து நாங்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை வந்து நான் செய்து சொல்றேன் நான். அப்ப அந்த அப்ப அதுல வந்து இது ஒரு பெரும் பொருட்செலவுல எடுக்கிற ஒரு படம்ன்றதாலையும் எங்கட இடம் வந்து ஒரு சினிமாவுக்கு பழக்கப்படாத இடம்ன்றதாலையும் இந்த மாதிரியான பெரிய படங்கள் எடுக்கல நிறைய பிராக்டிக்கலான பிரச்சனைகள் எங்களை நோக்கி வந்தது. போன வருஷம் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியில இந்த ஷூட்டிங் நடந்தது. இடையில வந்து ஒரு பெரிய புயலே வந்திருந்தது. அப்ப அந்த புயல் நேரங்கள்ல எல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஷூட்டிங் பாதிக்கப்படையில அந்த ஷெடியூல மாத்துறது, அதே நேரத்துல நிறைய ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு நிறைய பேரை வந்து நாங்கள் காட்சியில கொண்டு வர வேண்டி இருந்தது. அப்ப அதை கட்டமைக்கிறது ஒழுங்கமைக்கிறது எல்லாம் இதே இந்தியாவில இந்த படம் எடுத்தால் அதுக்குரிய கட்டமைப்பு எல்லாம் இருக்கும், அதுக்குரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய முகத்துக்காக வருபவர்கள் அதே நேரத்தில் அப்படியானாங்கலாம் எங்களோட பெருவாரியான க்ரௌடாக இருக்கும். அப்போ பெரிய க்ரௌடுகளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கல எல்லாம் மிகுந்த சிரமமாக இருந்தது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக. அது எல்லாத்தையும் கடந்து ஒரு எங்களால் எவ்வளவு மேக்சிமம் எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் ஒரு அவுட்புட்டை இந்த படத்தில் நாங்கள் ஒரு ஒரு யூனிட்டா நாங்கள் தந்திருக்கிறோம். இப்ப பாஸ்கரன் கந்தை அவர்கள் இந்த படத்துல இருக்கிறார்கள், ப்ரொடியூசரா இருக்கிறார்கள் என்றதுக்காக நாங்கள் அதீத செலவுகளை செய்ய முடியாது. எங்களுடைய விரலுக்கு ஏற்ற மாதிரிதான் வீக்கம் இருக்கணும். அப்ப அதுல நாங்கள் தெளிவா இருந்த நாங்கள் அப்ப எங்களுடைய பட்ஜெட்டை வந்து திருப்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நாங்கள் செலவழிக்கணும்ன்றதை நாங்கள் தார்மீகமா ஏற்றுக்கொண்ட பொறுப்பு. எக்ஸ் என்ற ஒரு பட்ஜெட் இருந்தா அதை நாங்கள் திருப்பி அடையலாம்டா மட்டும்தான் நாங்கள் அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டை போகலாம். அப்ப அதை நாங்கள் அவர்கிட்டையும் எங்களோட தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் நிச்சயமாக உங்களோட போட்ட காசை திருப்பி தரணும். மேபி அவருக்கு அந்த சிந்தனை இல்லாம இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த தேவை இருந்தது. எங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறார். அவர் எங்களை விட மிக ஆர்வமா இந்த படத்துல நிறைய விஷயங்களை இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும்ட்டு இப்ப வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய பணம் வந்து திருப்பி கிடைக்கணும், போட்ட காசு திருப்பி வரணும்ன்றதுதான் எங்கள விருப்பம். இப்ப இங்க இருக்கிற உலக இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு தந்திருக்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வெளியாகல, அவருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல எங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டும் கிரியேட்டிவ் யூனிட்டும் எல்லாருமே மிகுந்த சிரத்தையோட நாங்கள் பணியாற்றினாங்க, பணியாற்றி வர்றோம் இந்த வரைக்கும். இந்த படம் வெற்றி பெற்றே ஆகணும் எங்களை பொறுத்த வரைக்கும். அது வந்து இனி வரப்போற ஈழத்து சினிமாவுக்கும் மிக பிரதானமா இருக்கும். இனி இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வர்றது இந்த படம் வென்றே ஆகணும் என்ற தேவை வந்து எங்களுக்கு மட்டுமில்ல, இந்த சினிமா துறையில அல்லது எந்த ஒரு துறையிலுமே இங்க வடக்கு கிழக்குல முதலீடு செய்யறவர்களுக்கு வந்து மிக பிரதானமா இருக்கும். எங்களை நம்பி முதலீடு செய்ய உதாரணம் இதுல பாஸ்கரன் அவர்களோட மகன் நடிக்கிறார், ரீகன் கந்தையா நடிக்கிறார். அவர் வந்து தன்னுடைய மகனை ஒரு தமிழ் சினிமாவில ஒரு கதாநாயகனா களமிறக்கிறதுக்கான அத்தனை பகுதியும் அத்தனை கண்டெக்ஸும் அத்தனை இதுவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் ஒரு ஹொலண்டில் பிறந்து வளர்ந்த படியின இங்க இருக்கிற ஒரு ஒரு மீன்பிடி வாழ்க்கை முறையை கொண்ட சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து அவரை ரீகனை வந்து அப்படி மாற்றம் செய்து வேற ஒரு படம். நீங்க படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஹொலன்ல பிறந்து வளர்ந்த படியினா இந்த படத்தின ஹீரோன்னு தெரியாத அளவுக்கு தான் ரீகனுடைய நடிப்பு இருக்கும். அப்ப அவ்வளவு ப்ரொடக்ஷன் சைட்டால அவ்வளவு ரிஸ்க் இருக்கல, நிச்சயமா அத 100%-150% இல்ல 200% இந்த படத்தை அதுக்கேற்ற படமா தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஈழத்தமிழர்களும் பார்த்து இலங்கையில இருந்து ஈழத்திலிருந்து இப்படி ஒரு படம் வந்திருக்கான்று வியக்கக்கூடிய அளவுக்கு பல காட்சிகள் இந்த படத்துல கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த படம் நிச்சயமா ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு திரையரங்க அனுபவத்தை எங்க மக்களுக்கு இதை கொடுக்கும்.
0: நன்றி பூவன்மதீசன். ஒரு குறுகிய நேரத்துல நிறைய விடயங்களை இந்த திரைப்படம் சார்ந்தும் உங்களுடைய இசையமைப்பு சார்ந்தும் பேசிக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. மக்களுக்கு தேவையான விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக தந்திருக்கின்றோம். அதே நேரத்துல நீங்களும் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை தந்திருந்தீர்கள். தொடர்ச்சியாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய இசைத்துறை சார்ந்த பயணமும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி இசையமைப்பாளர் பூவன் மதீசன் அவர்கள் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை வழங்கியிருந்தார். அவரோடு தான் இந்த மனுத்தியாளத்தின் இந்த பகுதியை பேசியிருந்தது. மீண்டும் மற்றொரு ஸ்டாரோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் என்பின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து ஸ்டார் நைட்டோடு இணைந்திருங்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்கும் முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-216-8212-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: Weekend East FM 102.7.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
11: FM 102.7 eastfm.ca.
12: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
13: ஈரான் போர் மற்றும் கியூபா விவகாரம் தொடர்பில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் சீனா முன்வைத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்றும் கியூபா மீதான தடைகள் சம்பந்தப்பட்ட நாட்டினால் அகற்றப்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக முன்வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் பொதுமக்கள், முன்னாள் போராளிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதிப்படைகளின் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 1987 செப்டம்பர் மாதம் 15 நீர்கூட அருந்தாமல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த தியாக தீபன் திலீபன் செப்டம்பர் மாதம் 26 தமது இன்னுயிரை ஈந்தார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் விஜய் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இந்நிலையில் தமது குடும்ப சொத்துக்களை காப்பாற்ற திமுகவுடன் கூட்டணி வைக்க முனைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார்.
12: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
11: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: Weekend Vibration. East FM 102.7.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகட் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

வின்சனின் நடிப்பில் வந்த அந்தோணி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது இந்த பாடல். நேரம் 8:42 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாலுடன் கதி செல்வகுமார்.

0: ஆதி செல்வகுமார் என்பது நாள் இசைத்தோப்பிலிருந்து வந்த பாடல் உங்களுக்காக தந்திருந்தோம். நேரம் 8:48 கேட்டுக்கொண்டிருப்பது பி கேண்டி ஸ்டெஃபெமல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதலில் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்து விடலாம். இப்பொழுது 18°C உணர்நிலை 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 13°C உணர்நிலை 11 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23°C உணர்நிலை 23 உணரிருக்கின்றோம். 1 mm குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியம் கூறியிருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 20°C உணர்நிலை 21 முன்னேறியிருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 22°C உணர்நிலை 24 உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 7% குறைவடையே இருக்கின்றது. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே.
1: மரணத்தை எண்ணி கலங்கி

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
3: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் Tamzin 437-860-7002 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca.
6: அப்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business Vaithirupor Metrum Business RMB Porukane. Business Loan and Business Line of Credit.
8: 10% down udan Commercial Mortgage.
6: Ilavasa Aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. 289-275-8795. You are in good hands with Allstate.
5: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: இசையும் எங்கள் இசை East FM 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: ஆமோதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க. East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7575 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 4168210462. Some condition apply.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Weekend vibration. East FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீர்ச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மி ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச், சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
8: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஜஸ்ட் ஆசம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: مجنون دل من، بی خدا مجنون دل من، بی خدا مجنون دل من.
1: FM 102.7 East FM.

0: நேரம் காலை 9:03, டொரண்டோ 13 டிகிரி செல்சியஸ், 14 டிகிரி செல்சியஸ் ஆக உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியின் காலை காற்றலையில் உங்களோடு நாங்கள்
1: பாகினி சோபாதசுந்தரம்
0: என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான வணக்கம் நேர்களே. வணக்கம் பாகினி.
1: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு பாகினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்கு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு.
0: எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. வழக்கத்துக்கு மாறான விஷயமே அப்படி.
1: எனக்கு என்ன ஆச்சரியம் என்ன சஞ்சீவன், இப்படி எல்லாம் வந்தா நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்ப அவ்வளவு ஆச்சரியப்படையில என்னச்சு எனக்கு குறை ஆச்சரியமா இருக்குன்னா பாருங்களேன், இன்செப்ஷன் ஆச்சரியம்.
0: சரி, இந்த விஷயம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொண்டு பிரார்த்தித்து கொண்டு
1: எல்லாருக்கும் பொதுவான இறைவனை தானே. சொல்லுங்க சொல்லுங்க.
0: இந்நாள் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அழகான இந்த நாளில் காலை பொழுதல் சூரிய ஒளியுடன் சந்தித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் 9 மணி வரை இஷ்டம் தமிழின் நேரலை நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கலாம். மலர்ந்திருக்கின்ற இன்னொரு புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பார்த்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்கள் பட்டுக் கொள்கின்ற அனைவருக்கும் இஷ்டம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.
1: நீங்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக நீங்கள் இணைந்து எங்களுடைய காணொலிகளை பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்பது எங்களுடைய முகவரி. யூடியூபினூடாக இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இப்பொழுது தொடக்கம் 9:00 வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை கேட்க இருக்கின்றீர்கள். செப்டம்பர் மாதம் 27, அடுத்த மாதம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சஞ்சீவன், நாங்கள் 10வது மாதத்துக்குள்ளேயும் போயிருக்கோம்.
0: அடுத்த வருஷம் வந்துடும், இப்போ 9வது மாதத்தில் இருக்கிறோம்.
1: 9வது மாதத்தில் இருந்து காலை சூரிய உதயம் 7:10 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 7:05 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாசத்தை விட செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா காலநிலை ரொம்ப சிறப்பா இருக்கு. நிறைய சூரிய வெளிச்சம் வருது. அவ்வப்போது, அதாவது காலமேல என்னதான் விண்டர் மாதிரி இருந்தாலும் மத்தியான சமர் மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல நீங்க 4 சீசனும் அனுபவிக்கணும். இன்றைக்கும் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்க போகின்றது. பல நல்ல பல விடயங்களை இந்த தொடர்ச்சியாக வருகின்ற 2 மணி நேரங்கள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவதற்கு காத்திருக்கின்றோம்.
0: இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ்.

0: 9:08, 13°C, 14°C ஆக இருக்கிறது. ஒரு டிகிரி செல்சியஸ் கூடி இருக்கு பாருங்க, நீங்க சொன்னபடியா
1: என்ன அவ்வளவு ஹொட்டான ஆக்கள் வந்திருக்கிறாங்க, அவ்வளவு சூடான செய்திகளும் உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
0: அதை விட நேரத்தோட வந்துட்டாங்கன்றது
1: கொஞ்சம் படபடத்திருக்கும். என்னடா நடக்குதுங்க, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரலாற்று நாங்க நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன தெரிகிறது சஞ்சீவன், உலக சுற்றுலா தினமாம இன்னைக்கு.
0: வெளியில ஒண்ணும் தெரியல,
1: வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. அதாவது உலக சுற்றுலா தினம், வேர்ல்ட் டூரிசம் டே, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சுற்றுலா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மக்களின் கலாச்சாரம், பாரம்பரியம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஒருவர் மற்றொருவர் அறிந்து கொள்ளவும் உதவுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலா தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதே மாதிரி உலக நதிகள் தினம், உலகத்திலேயே அதிகமான ஏரிகள் இருக்கிற நாடு எது தெரியுமா
0: சஞ்சீவன்? அதேதான்,
1: நாங்க தான் கனடா தான். அப்படிப்பட்ட நதிகள், ரிவர்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாக உலக நதிகள் எல்லாவற்றையும் நாங்க வந்து பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். இது செப்டம்பர் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகின்றது. நதிகளின் இயற்கை, சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதுதான் இதனுடைய நோக்கம். உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா நிறையவே ரிவர் இருக்கு, இந்த ரூச் ரிவரா இருக்கலாம், அக்கச்சக்கமான நதிகள் இருக்கு. இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாங்க இது பார்க்கப்படுகிறது. கேட்டு மகள்களை பெற்ற எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள்.
0: இன்று சீனாவுக்கு முக்கியமான ஒரு நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சீனாவை ஐக்கிய அமெரிக்கா சீன குடியரசை அங்கீகரித்துக் கொண்ட ஒரு நாளாக இன்று நாள் இருக்கின்றது. அதே போன்று செங் லியோன் சிங் என்பவர் வந்து, இவர் கிட்டத்தட்ட 1917 முதல் 1999 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சீனராக இருக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற மக்கள் சீன குடியரசனுடைய கொடியினை வடிவமைத்துக் கொண்டவர் இவராக இருக்கின்றார். இந்த கொடி வடிவமைப்பு கட்ட ஒரு நாளும் இந்த நாளாக இருக்கின்றது, 1949 செப்டம்பர் 27ஆம் தேதி.
1: இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், அதிகூடிய வெப்பநிலையாக 23°C, இப்பொழுது 13°C, 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியா 17 போகும் அப்படின்ட்டு சுற்றுச்சூழல் கனடா சொல்லி இருக்குது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற நாட்கள், வார நாட்களும் கூட 20களில் அதிகூடிய வெப்பநிலை இருக்கப் போகின்றது. ஆனால் வழக்கம் போலதான், செப்டம்பர் போலதான் காலமேல வந்து குளிரும். நீங்க காலமேலேயே சமர் குளோத்ஸோட போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குளிரும். வாகன எரிபொருள் விலையை பொறுத்த

0: வரையில் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம், இன்று 7% எரிபொருளின் விலை குறைவடைந்திருக்கின்றது. இன்னைக்கு நீங்க போய் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு சிறந்த தினம். காலநிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. இவ்வளவு நல்ல நாள் எங்க போலாம்னா பெட்ரோல் அடிக்க போலாம். லிட்டர் ஒன்றுக்கு 181.9% பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உங்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
1: குறைந்த விலையாக இலக்கம் 6375 மேஜர் மெக்கன்சி டிரைவில் அமைந்திருக்கின்ற பயணியரில் 166.9 சதங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் குறிப்பாக நெல்சனுக்கும் மார்க்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, மெக்கவுனுக்கும் இடைப்பட்ட பகுதியை பொறுத்தவரையில் 401 ஈஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இனி இடங்கள் இந்த காலை பொழுது தாமதம் பெற்ற பயணங்களை காலையில் தந்து கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 9:11.

0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன் 437-860-7002 437-860-7002
3: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்புரோவில். சாமியன் சன்ஸ் 416-298-1598
2: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக September 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்கட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் September 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599
6: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: 9:25, 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. ஒவ்வொரு பாடல் இடைவெளி இடையிலும் கிட்டத்தட்ட 2-3 டிகிரி செல்சியஸ் கூடுது.
1: அப்ப இது எங்களால இல்ல, பாட்டாலதான் போல இருக்கு.
0: காலை காற்றலையோடு நின்றிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 27 சிட்டி ஆஃப் ட்ரோனோ ஞாபகப்படுத்துகின்ற விடயங்களை இன்றைய நாளிலும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: பழைய டவுன்ஸ்வி ஏர்போர்ட் இருக்கு தானே சஞ்சீவன், அங்க வந்து ஹாரி போட்டரனுடைய ட்ரோன் ஷோ இடம்பெற்று இருக்கின்றது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இப்போ ஹாரி போட்டர் ரசிகர்கள் கேட்டுட்ருப்பாங்க. இதை கேட்டுட்ருக்கிறவங்க இந்த நிகழ்வை வந்து நேற்று ரசிச்சிருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அப்படி போகலேன்னு சொன்னால் இன்று இரவும் கூட இடம்பெற இருக்கின்றதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள்.
0: என்றும் நேற்றைய நாளை போன்று நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரோனோ விண்டேஜ் ஷோ இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 14வது ஆண்டாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது வந்து எக்ஸிபிஷன் பிளேஸினுடைய எலிசபெத் பில்டிங்கில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இன்னும் ஒன்று ட்ரோனோ கார்லிக் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகிறது. இதுவும் 15வது ஆண்டாக இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அலன் கார்டனில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதாவது இந்த உள்ளி கார்லிக் ஃபிளேவர்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், ஐஸ்கிரீம் ஆக இருக்கலாம், குக்கீஸ் ஆக இருக்கலாம், அப்படியான விஷயங்களை நீங்கள் சுவைத்து பார்க்கலாம். என்ன
1: காலிக் ஃபிளேவர் ட்ரிங்கா, ரொம்ப ரொம்ப புரட்சிகரமா இருக்கே அப்படின்னு.
0: அதுல எவ்வளவு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடறவங்களுக்கு தான் தெரியும்.
1: குடிக்கிறவங்களுக்கு, காலிக் ட்ரிங்க குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். குடிச்சவங்க எங்களை உடனடியாக கண்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்லுங்க.
0: அக்டோபர் ஃபெஸ்டும் இடம்பெறுகின்ற மை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வேர்ட் ஆன் தி ஸ்ட்ரீட் நிகழ்வு 37வது ஆண்டாக இடம்பெறுகின்றது. இதிலும் ட்ரோண்டோ புக் அவார்ட் ஃபைனலிஸ்ட் கலந்து கொள்ளியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்வுகள்
1: தீயணைப்பு வீரர்களை நினைவு கூர்ந்து இந்த நினைவஞ்சலி இடம்பெறுகிறது. இந்த ஆண்டு 14 உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களின் பெயர்கள் மெமோரியல் ஆனர் ரோலில் சேர்க்கப்படுவதும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது.
0: என்றும் உங்களுக்காக நாங்கள் நேற்றைய நாள் போன்று நேற்றைய வாழ்க்கையினுடைய எல்லா கதவும் மூடப்படுகின்ற பொழுது நீங்க எந்த கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம்.
1: இப்ப தட்டினப்புறம் என்ன செய்யறேன்னு யாகம் சொல்ல போறோம். அதாவது சில நேரத்துல நாங்க நேத்து சொல்லியிருந்தோம், எல்லாமே துளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாங்க சில நேரம் யோசிப்பது உண்டு. என்ன ஒரு பிரச்சனை வந்தா 1000 பிரச்சனை லைன் கட்டி வருது அப்படின்னு சொல்லி,
0: தொடர்ச்சியா
1: வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வாழ்க்கையில சில நேரத்துல நாங்க யோசிப்போம், எங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்துட்டு தான் யோசிப்போம். இவங்க எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க, நாங்க அங்கேயே நிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் நின்று விடவில்லை. அது ஒரு பாஸ், அது ஒரு இடைநிறுத்தத்தில் இருக்கின்றோம். இசையில வந்து ஒரு இடையில ஒரு பாஸ் வந்தா பாடல் முடிஞ்சிட்டதுன்னு நான் கூட அடிக்கடி முந்திரி கொட்டத்தரமா உனக்கு நடக்கிறேன் கதைக்கிறதுக்கு வருவேன். அப்படிலாம் இல்லை, பாடல் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சின்ன வரி அமைதி தான் அடுத்த வரியை இன்னும் அழகாக கேட்க வைக்கும். இயற்கையிலும் கூட அப்படித்தான். குளிர்காலத்தில் மரங்கள் பழங்களை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் வேர்கள் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனால் வெளியில பார்க்க தான் தெரியல. விதை மண்ணுக்குள் இருக்கும் பொழுது அதை பார்த்தால் எந்த வளர்ச்சியும் இருக்காது. அதே மாதிரி இருளுக்குள்ளும் ஒரு வாழ்க்கை ஒன்று உருவாகி கொண்டு இருக்கின்றது. எல்லா வளர்ச்சியும் கண்களுக்கு தெரிய போவது கிடையாது.
0: வாழ்க்கையில எப்பவுமே ஒரு போஸ் வந்தால் உடனே அதை நாங்கள் ஃபெயிலியர் என்றுதான் எங்களுடைய மனம் சொல்ல ஆரம்பிக்கும். என்னடா ஒன்றுமே நடக்குது இல்லையே, இது இப்படியே இருக்கின்றது, ஒரு ஸ்டக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனால் இந்த சில நேரங்களில் வந்து நாங்கள் ஓடுவதை நிறுத்த வேண்டி இருக்கு. நாங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், எதை பார்க்க, சில நேரங்களில் ஒரு முடிவெடுக்காமல் இருப்பதும் ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இந்த பதில் தேடாமல் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதிலை கொண்டு வரலாம் என்று சொல்வார்கள். அந்த சில சன்செட் மாதிரி வந்து சில நாளை வந்து அப்படியே கடந்து போயிடணும் போஸ். அதுல அந்த நாளில் வந்து நாங்க ஏதாவது வில்லங்கம் அசைய வெளியிடம் சொல்லி இருக்கிற நாளும் இல்லாமல் போயிடுமன்ற மாதிரி. எனவே இந்த இடைநிறுத்தம், அந்த போஸ் என்பது வந்து ஒரு பின்னடைவல்ல. போஸ் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை இப்போது மெதுவாக நகர்ந்தால் உங்களை மற்றவர்களின் வேகத்தோடு ஒப்பிடாதீர்கள். கடிகாரம் நின்றுவிட்டால் அந்த நேரத்தின் மதிப்பை இழக்கவில்லை, அதை மீண்டும் இயக்க சரியான ஒரு நேரம் தேவை. எனவே வாழ்க்கையின் இந்த இடைநிறுத்தத்தையும் வீணான காலம் என்று நினைக்காமல், ஒருவேளை இது உங்களுடைய அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு முன் வாழ்க்கைக்கு காத்திருக்கின்ற ஒரு காட்புள்ளியாக, முற்றுப்புள்ளி இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். வாழ்க்கையை நம்மை முன்னேற்றுவதற்காக நிறுத்துவதில்லை. நாம் ஒரு தவறான திசையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்பதை எங்களை நாங்கள் உணர வைப்பதற்காகவே வாழ்க்கையில் சில வேளைகளில் இந்த நிறுத்தங்கள் வந்து செல்கின்றன. இதைத்தான்
1: அந்த சிந்தனையை தான் இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டிருக்கிறோம். அப்போ அவ்வப்போது ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். போசண்டா என்னன்றதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
0: சில வழியில் நீங்கள் இடைநிறுத்தத்தை கூட ஒரு முடிவை எடுத்து போட்டு கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறாங்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-24-26.
3: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
6: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
8: Weekend East FM Tamil. Tamil. 92.7.

0: ஒன்பது மணி 45 நிமிடம், 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் ஆக உடனப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் மதியம் 23 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் 20 செவ்வாய் 22 அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு சொல்றாங்க.
1: பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இருந்தாலும் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும். மேட்டது சூரிய வெளிச்சத்துக்குரிய ஒரு நாள் வேறு, மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் அவங்க சொல்றது சில நேரம் சரியாகும், ஆனால் யாரும் எங்கள்கிட்ட வந்து சொல்லிடாது.
0: நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படியே.
1: அதே மாதிரி தான் இந்தியா பக்கம் இப்போ நாங்கள் போகிறோம். இந்தியாவின் பல பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் 56 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. சில பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன.
0: மதுராந்தகம் தாறுபுறம் தொகுதியில் யார் முந்த போகின்றார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. 30ஆம் தேதி தாராபுரம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக முதல்வர் விஜய் செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இந்த தனிப்பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாவேகா என்று சொல்லி சொன்னால் இன்னமும் 11 இடங்கள் தேவையாக இருக்கின்றது. 11 இடங்கள் என்றால் 107 ஆக இருக்கிறது, 118 தேவையாக இருக்கின்றது. 7 சட்டசபை தொகுதிகளில் இந்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்றது. மதுராந்தகத்தில் தனியாக, அதே நேரம் தாராபுரம் தனி தொகுதிகளாக இருக்கின்றன. இந்த தாராபுரத்தை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் கனிதா சம்பத்தும், திமுக சார்பில் பரந்தாமனும், தாவேகா சார்பில் மரகதம் குமாரவேலும், அதே நேரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுகந்தியும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யானகிராமனும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் தாராபுரத்தில் வந்து சத்யபாமா தாவேகா சார்பிலும், சுகன்யா திமுக சார்பிலும், பாடுமதி அதிமுக சார்பிலும், அதே நேரம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன் மற்றும் நாம் தமிழர் சார்பில் கார்த்திகா ஆகியோர் போட்டியிடுவதாக ஒரு 5 முனை போட்டியாக இந்த 2 தொகுதிகளும் அமைய காத்திருக்கின்றன.
1: இன்றைக்கு வந்து கரூர் கூட்ட நெரிசல் விபத்தினுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினமாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மிக மிக கவலையான ஒரு சோகமான விடயமாக அது பதிவு செய்யப்பட்டு 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இதே நேரம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மதுரையில் நாளைய நாளில் முதலமைச்சர் விஜய் நாள் ஆரம்பித்து பிழைக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் இந்த திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைக்க இருக்கின்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது. அதாவது மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வந்து அவர் அறிமுகப்படுத்துகின்றார்.
1: அதே மாதிரி இந்தியா செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம் சஞ்சீவன். சில வாரங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்திய அரசினுடைய கடன் திரட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி, அக்டோபர் முதல் மார்ச் வரை அரசு பத்திரங்கள் மூலம் 7.86 டிரில்லியன் இந்திய ரூபாய்களை திரட்ட இந்தியா திட்டமிட்டிருந்தது. இது முன்பு எதிர்பார்த்ததை விட சற்று குறைவு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார்கள். திட்டத்திலிருந்து இப்பொழுது இந்த மாற்றத்தினை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.

0: 9:51 இன்றைய நாளில் இப்போது சமநேரத்தில் தாயகத்தை பொறுத்தவரையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு நல்லூரில் இருக்கின்ற தியாக தீபம் திலீபனவர்களுடைய இந்த வெண்கல சிலையை வந்து போலீசார் அங்கிருந்து பேர்த்தெடுத்து சென்றிருக்கின்றார்கள். தியாக தீபத்தினுடைய 39வது நினைவு நேர்ந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வான கடந்த 15ஆம் தேதி இந்த வெண்கல சிலை நிறுவப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 12 நாட்கள் 5 நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. நேற்றைய நாள் இறுதி நிகழ்வு இடம்பெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகார தலைமையிலான சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் 2 போலீஸ் வாகனங்களில் வந்து இந்த சிலையை அங்கிருந்து பேர்த்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த குறித்த சம்பவம் தொடர்பாக இப்போது கண்டனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதை நேரடியான காணொலி பதிவுகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த காணொலி பதிவுகளும் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கும் யுத்த மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை தடுப்பதற்காக மட்டுமே இந்த உருவச்சிலை அகற்றப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FW வுட்லர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த உருவச்சிலை அகற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் நினைவு கூறும் வகையில் எல்லாலன் படை என்ற குழு ஒன்று செயற்படுவதாக கிடைத்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இது அகற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தையில் இப்போது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற இந்த தியாக தீபம் திலீபன் தேவாலயத்திற்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த சிலை இருந்த இடத்தை சூழ இப்போது போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதை கண்டித்து அந்த சிலையை மீள அந்த இடத்தில் போலீசார் நிறுவ வேண்டும் என்று கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பலரும் இந்த நிகழ்வுகளில் இப்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: உலகளாவிய ரீதியில் பல நாடுகளை தாக்கி வருகின்றது கனடா உட்பட. இதன் காரணமாக இலங்கையின் சில விவசாய பகுதிகளில் கிணறுகள் வறண்டு விவசாயிகளின் வருமானம் குறைந்துள்ளதாகவும் செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக தொடர்ச்சியாக வரும் மாதங்களில் இலங்கையை பொறுத்தவரையில் உள்நாட்டு உற்பத்திகள் வெகுவாக குறைவடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.
0: டில்வென் செல்வா தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு ஒன்று பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இன்றைய நாளில் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றது. அக்டோபர் 1ஆம் தேதி வரை இது இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பாஜக அறிவித்திருக்கின்றது. இதில் JVP குழுவில் சந்திரிகா அதிகாரி மத்திய குழு உறுப்பினராகவும், அபுபக்கர் ஆதம்பா நாடாளுமன்ற உறுப்பினர், கபிலன் சுந்தரமூர்த்தி மாவட்ட குழு உறுப்பினர், கல்பனா மதுபாஷினி சர்வதேச விவகார உறுப்பினர் ஆகியோர் இந்த குழுவில் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் பாஜக தலைவர் நிதின் நபீன், பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் மற்றும் ஏனைய மூத்த அமைச்சர்களாக இருக்கின்ற ஜெய்சங்கர், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோருடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: மாதகல் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படை நடத்திய விசேட நடவடிக்கையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள் தொகையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகும் கைப்பற்றப்பட்டு உள்ளன. விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0421, 0462, 416-821-0422. சம் கண்டிஷன் அப்ளை.
6: ஐபிசி தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் பெரும் விளையாட்டில்
6: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: MJS Gold House.
11: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
10: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
11: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
10: MJS Gold House.
11: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: பத்து மணி 5 நிமிடம், 16 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையூடாக இணைந்திருக்கின்றோம். இது வீக்கெண்ட் முடிஞ்சாய் சொல்லித்துக் கொண்டிருக்கிறது.
1: இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாகன எரிபொருளின் விலை 7 சதங்களால் குறைவடைந்திருக்கின்றது. நேற்றைய நாளோடு ஒப்பிடும்பொழுது லீட்டர் ஒன்றுக்கு பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சராசரியாக 181.9 சதங்களுக்கு உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் ஆங்காங்கே தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. குறிப்பாக 401 ஸ்காப்ரோ பகுதியில் மிக மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.
0: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ்நாடு பகுதியினூடாக ஈஸ்டெஃப்எம்மை நீங்களும் பின்தொடரலாம். இப்பொழுது புதிய காணொலிகளாக, நிகழ்ச்சி பதிவுகளாக ஈஸ்டெஃப்எம்மை நீங்கள் ஈஸ்டெஃப்எம் 102.7 பார்த்து மகளக்கூடியதாக இருக்கும். யூடியூபில் தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
1: இடைநிறுத்தம், இதை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
0: பஸ் இடைநிறுத்தமா, வாழ்க்கை இடைநிறுத்தமா?
1: எல்லா இடைநிறுத்தம் தான். பஸ் இடையில நின்றோன எல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ரங்க கூடாது. நாங்க ரங்க ராக்கலாம்
0: இருக்கிறாங்க.
1: அந்த தெளிவில்லாமல் இத்திரை ஆயிடுறது எழுப்பினோட இதா ஸ்டாப் போலேன்னு நாங்க ரங்கிடுவோம். அப்படி வாழ்க்கையிலயும் அவ்வப்போது வாழ்க்கை எங்களுக்கு ஒரு போஸ் ஒரு இடைநிறுத்தத்தை தரும் பொழுது உடனடியே

0: ஆனால் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கல. நாங்கள் என்ன நினைப்போம்னா, அப்போ இது உங்களுக்கு இப்போ சரி வருது இல்லை போல அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த இடைநிறுத்தம் எது என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடைநிறுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. காலம் உங்களுக்கானது, நீங்கள் ஓய்வெடுக்கிறதோ அல்லது இடைநிறுத்தத்தில் இருக்கிறதோ எந்த ஒரு தவறான விடயமும் கிடையாது. இதை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்வது உசிதமானதாக இருக்கும். அப்படி ஒரு சிந்தனையை தான் நின்று நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் நின்று விடவில்லை, ஒரு இடைநிறுத்தத்தில் தான் நிற்கிறீங்க. இசையில இடையில இடைநிறுத்தம் எவ்வளவு அழகை சேர்க்குதோ, அவ்வளவு ஆழத்தை சேர்க்குதோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இயற்கையிலும் கூட இடைநிறுத்தம் மிக மிக முக்கியமானது. ஆகவே அதை வந்து பார்த்துட்டு அதை நீங்கள் தோண்டு போகக்கூடாது, அதை ஒரு நல்ல விடயமாக பார்க்க வேண்டும்.
1: சொல்லுவார்கள், லேர்ன் த பேஸ் தென் மூவ் வென் யூ ரெடி அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் ஒரு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், இல்லை சில வேளைகளில் உங்களை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதில் தவறு விளக்கி விடுகின்றீர்கள். எனவே அந்த போர்ஸ் என்பது, ஒரு இடைநிறுத்தம் என்பது அப்பப்போது தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் சரியான ஒரு தான் உங்களுடைய பயணம் பயணப்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்குமான ஒரு தேவையாக அப்பொழுது அல்லது எப்பொழுதும் வருகின்ற இந்த நிறுத்தங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதை தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்ல போறீங்களா பாயினி?
0: இல்ல, தொடர்ந்து வீசு, அதுதான் வேற எடுத்து சொல்ல போறோம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care, 2845 Markham Road, Scarborough.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
4: 416-724-1184. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பத்து மணி 21 நிமிடம். இப்போது அமெரிக்க அதிபருக்குடைய அவருடைய செயற்பாடுகள் தொடர்பிலான ஆதரவு நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, அமெரிக்கர்கள் மத்தியில் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பொன்று வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 50% அமெரிக்கர்கள் வந்து டொனால்டு ட்ரம்பினுடைய பணி செயல்திறனை கடுமையான எதிர்த்தியுடன் எதிர்கொள்வதாக ஒரு கணக்கெடுப்பு ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கிறது.
1: கணக்கெடுப்பு எங்க எடுக்கிறாங்கன்னே எனக்கு தெரியுதுல்ல சஞ்சீவன். என்னன்னு சொன்னா எல்லாரும் ஓட் பண்ணி, அவர் ஒன்று அடாத்தா வந்து இருக்கலையே, தலைவர் வந்து ஓட் பண்ணி வாக்குகளின் அடிப்படையில தான் வந்து இருக்கிறார். ஆனா இப்போ கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, அதால யார்கிட்ட எடுக்கிறாங்கன்னு ஒரு நாங்கள் அதுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடக்கும், நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி.
0: அதாவது ஒரு இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மீது முன்னெப்போதும் இல்லாத அளவில் தோல்வி தழுவார் அப்படி என்று சொல்லி இந்த சுயேட்சை வாக்காளர்களுடைய கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறதா. இந்த கடுமையான ஒரு அதிருப்தி மதிப்பீடு வந்து 2018 பதிவான 45% முந்தைய சாதனையை முறியடிப்பதோடு 2006 இடைத்தேர்தலுக்கு முன்னதாக ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் பெற்றிருந்த 41% வந்து இது வெஞ்சியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கான வலுவான ஆதரவு என்பது 18% உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நீங்க எதுவும் சொல்லுங்க, என்னவும் செய்யுங்க, நான் எடுக்கிற முடிவு தான் இந்த கோர்ட்ல என்பது அவர் எடுக்கிற முடிவு.
1: அவர் சொல்லுவார் இதெல்லாம் ஃபேக் நியூஸ், ஃபேக் ஃபேக் டேட்டா, ஃபேக் சர்வேன்னு சொல்லிட்டு தலைவர் போயிட்டே இருப்பார். மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப் போவதாக பாரிசன் நேஷனல் எனும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்திருக்கின்றது. அதுவரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசாங்கத்துக்கு ஆதரவு தொடரும் என்று அதனுடைய தலைவர் அகமது ஜஹீர் ஹமீடி கூறியிருக்கின்றார். 2022 பொதுத் தேர்தலுக்கு பின்னர் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி தான் நடந்து கொள்ளப் போவதாக அவர் சொல்லியிருக்கிறார்.
0: இதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் மருத்துவமனை இடிபாடுகள் இருந்து ஈரானினுடைய உச்ச தலைவர் மொஷ்டபா கமேனி மீட்கப்பட்டதாக இப்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் ஆயத்துல்லா அலி கமேனி வந்து 2026 பிப்ரவரி 28 கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய மகன் மொஷ்டபா கமேனி ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது டெஹ்ரானில் இருக்கின்ற 3 மருத்துவமனைகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தியிருந்தன. இந்த மருத்துவமனை கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் அந்த இடிபாடுகள் இருந்து மொஷ்டபா மீட்கப்பட்டிருப்பதாக ஈரானின் பிரதிநிதி கூறியதாக அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு மத்தியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டாலும் ஈரான் இதனை உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறது, அதாவது ஹார்முஸ் நீரினை மீண்டும் திறப்பு தொடர்பான ஈரானின் முன்மொழிவை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டாலும் தனது அணுசக்தி திட்ட விவகாரத்தில் ஈரான் எந்தவித நெகிழ்வு தன்மையையும் காட்டாது அப்படி என்று சொல்லி ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது.
1: காசா உயிரிழப்பு 74,000 கடந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. காசா சுகாதார மினிஸ்ட்ரி அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரியின் கணக்கின்படி போர் தொடங்கியதிலிருந்து பாலஸ்தீன உயிரிழப்புகள் 74,000 கடந்துள்ளன. கடந்த அக்டோபரில் ஏற்பட்ட சீஸ்ஃபயர் காரணமாக பெரிய அளவிலான போர் குறைந்திருந்தாலும் சில இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6472217275. KM Business
8: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
9: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.
10: East FM 102.7.

0: 10:36 குபெக்கில் குறிப்பாக இந்த அட்வான்ஸ் போலிங் வந்து இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குபெக்கை பொறுத்தவரையில் குபெக்கில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏர்லி போட்டிங் ஆரம்பமாகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். 44வது பாராளுமன்றம் இல்லை மாகாண சபைக்கான இந்த ஏர்லி போட்டிங் ஆரம்பமாகின்றது. அதே நேரம் வந்து திங்கட்கிழமை வரையிலும் இது தொடரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் 2022 இடம்பெற்ற பொழுது கிட்டத்தட்ட 37% வந்து இந்த முன்கூட்டிய வாக்குப்பதிவில் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த முறையும் இது அதிகரிக்கலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: அதேபோல் முக்கிய திட்டங்களுக்கான அப்ரூவல் நேரத்தை அனுமதி நேரத்தை குறைப்பதற்கு ஓடோவா இப்பொழுது முயற்சித்து வருகின்றது. இயற்கை வளம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்களுக்கு ஃபெடரல் ரிவ்யூவை சுமார் 1 ஆண்டுக்குள் முடிப்பதை நோக்கமாக கொண்ட புதிய சட்ட முன்மொழிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தங்களில் மத்திய அரசு தலையிடுவதற்கும் புதிய கட்டுப்பாடுகள் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது மிக மிக முக்கியமானதும் கூட. ஏனெண்டா இந்த காலத்தில் தான் சஞ்சீவன், இப்பொழுது கடந்த சில வாரங்களுக்குள் மாத்திரம் பெரிய பெரிய செயற்கை நுண்ணறிவு ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய ஓபன்ஏஐயாக இருக்கலாம், அந்த்ரோபிக்காக இருக்கலாம், ஏஐயினுடைய பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை அவர்களே முன்வைத்திருக்கின்றார்கள். அவர்களே அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நேரத்தில் ஏஐ வந்து ஒவ்வொரு நிமிஷம் கிட்டத்தட்ட கோவிட் மாய்த்தான் பயங்கர குயிக்காக வந்து முன்னேறிட்டு வருது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் பெரிய பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்வது என்பது அரசாங்கத்துக்கு பாதகமானதாக அமையக்கூடும் என்ற காரணத்தால் இந்த முடிவு வரவேற்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இதேவேளை அல்பர்டாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயத்துக்காக அல்பர்டா காத்திருக்கின்றது. அக்டோபர் 19 இடம்பெற காத்திருக்கின்றது. அல்பர்டா நாட்டுக்குள்ளேயே ஒரு மாகாணமாக இருக்க போன்றதா, அப்படி இல்லாவிட்டால் இந்த சுயாட்சியான விடயத்துக்கான கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. அல்பர்டாவினுடைய பிரிமியர் டேனியல் ஸ்மித் மீதான பல்வேறுபட்ட இந்த சவால்களுக்கான அல்லது குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்ற ரீதியில் வந்து இன்றும் மாகாணத்தினுடைய கனடாவில் இருக்கின்ற இனிய மாகாணத்தினுடைய மாகாண முதல்வர்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவரை இப்போது அல்பர்டாவை தொடர்ந்து நுனவேற்றினுடைய பிரிமியர் ஜோன் மார்டின் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தங்களுடைய மாநிலம் டெரிட்டரி வந்து இந்த முடிவு தொடர்பாக உன்னிப்பாக அவதானிக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இது கனடாவுக்கான இன்னும் ஒரு அலாரமாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. என்றால் ஒரு விடயத்துக்கான அனுமதி வழங்கப்படுகின்ற பொழுது இன்னொரு மாநிலம் அல்லது மாகாணம் அதை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது மத்திய அரசாங்கத்தின் மீதான அல்லது மத்திய அரசாங்கம் இந்த டேரிட் தொடர்பான விடயங்கள் இனிய விடயங்கள் தொடர்பாக கையாளுகின்ற முறைமையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அதிருப்தியும் இதற்கான காரணம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் வந்து சஸ்கச்சுவானுடைய பிரிமியர் ஸ்காட் மாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். சஸ்கச்சுவான் ஒருபோதும் இவ்வாறான விடயத்தை செய்யாது அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இந்த அல்பர்டாவினுடைய இந்த தீர்மானம் குறித்தும் நிறைய தலைவர்கள் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல என்றதும் கூட நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. பயங்கர டைட் லிப்பா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்துதான் நாங்களும் பார்க்க வேண்டும்.
0: 10:39 18°C 19°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 23 இன்றைய நாளினுடைய கூடிய விடலையாக உணர காத்திருக்கின்றது.

0: 10:48 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சின் நிறைவு பகுதியை இப்பொழுது நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம்.
1: 18 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை வீக்கெண்ட் முடிஞ்சாச்சில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நிபாஜினி மற்றும் சஹானா காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: பாகினி சிவபாதசுந்தரம்
1: செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நேர்களே.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085 6569085 6569085 6.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: நோட் பண்ணுங்க.

0: நன்றி சந்தீபன் மற்றும் பாகினி. இனிய காலை வணக்கம் நிபாஜினி.
1: காலை வணக்கம் சஹானா, எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்லா சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் அதே போல் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன்.
0: சரி, அதே சுகத்தோட அதே நலத்தோட நாங்கள் இன்றைய நாளும் நிகழ்ச்சி அப்படியே மகிழ்ச்சிகரமாக உற்சாகமாக கொண்டு போக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: நிச்சயமா eastfm.co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7. eastfm தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் காலநிலை இந்த மாதிரி இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தற்பொழுது வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. ஆனால் உணர்நிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் இன்றி நாள் முழுக்கவுமே இந்த மாதிரி சூரிய ஒளி நிறைந்த நாளாக அப்படியே ஜகஜோதியாக இருக்கும் அப்படின்னு
1: பிரகாசமாக இருக்கும் சொல்கிறீங்க.
0: அதே தான் அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, வழக்கமாகவே நாங்கள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலத்தை அழைத்து வந்து அந்த பிரபலம் பற்றி தெரிந்த தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களையும் நாங்கள் உங்களுக்காக தருவது வழக்கம். இன்றைக்கும் அதே போலதான், நிறைய பேருக்கு பிடித்த ஒரு அழகிய பிரபலம் என்று கூட சொல்லலாம்.
0: ஒரு அழகிய பிரபலம், அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து நிறைய பேருக்கு இப்போ இன்று வரையினுமே நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வழக்கமாக ஒரு பிரபலத்தை அழைத்து வரமாட்டோம், அவர்கள் பற்றிய ஒரு காணொலியை கொடுத்து தான் நாங்கள் யார் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த பிரபலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் பாட்டே இருக்கு.
0: ஆமா, அதனால நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நாங்க வந்து ஒளி வடிவத்துல உங்களுக்கு அதை தெரிய, அதாவது வந்து அப்படியே ஒரு மேஷப் மாதிரி சொல்றதை விட பாட்டாவே தந்துடலாமே,
1: பாட்டு
0: அந்த பாட்டுல இருந்து இன்றைக்கு யாரை பத்தி நாங்க பேச போறோம்ன்றதை நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம். நேரம் 11:04.

0: ஆமா, அந்த பாட்டுலயே வந்து யார பத்தி இன்றைய நாள் நாங்க பேச போறோம் அப்படின்னு வந்து
1: தெரிஞ்சிருக்கு. நான் நீங்க ஏதோ சஹானா பாட்டு போட்டுட்டு சஹானா சாரல் தூது அந்த பாட்டை போட்டு உங்களை பத்தி தான் பேச போறீங்கன்னு
0: சொல்லுங்க. மக்கள் கேட்கணும்ல
1: அந்த ஒரு விஷயம்னால. சரி, நாங்க இப்ப நிகழ்ச்சியில வந்து யார் அழைத்துட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்களும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு டவுட் ஒன்று இருக்கும், குஷ்பு பத்தி பேச போறீங்களா ரஜினியை பத்தி பேச போறீங்களா டவுட் ஒன்று இருக்கு. ஆனா நாங்க இன்றைக்கு வந்து அழைத்துட்டு வருவது ஒரு நடிகை, ஒரு நட்சத்திரம், ஒரு காலத்தின் கனவு கன்னி. தமிழ் சினிமாவில் 80களின் இறுதி முதல் 90களின் ரசிகரின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த ஒரு நடிகை குஷ்புவை பற்றி தான் நாங்கள் பேச போறோம்.
0: ஆமா, அந்த பாட்டுலயே வந்து நிறைய இடத்துல குஷ்பு குஷ்புன்னு வந்து ஹைலைட் பண்ணி காட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைய குஷ்பு பத்தி தான் பேச போறோம். நடிப்பு மட்டும் இல்லாமல் தயாரிப்பு, தொலைக்காட்சி என பல துறைகளிலும் தனது பயணத்தை தொடர்ந்து வருபவர் தான் குஷ்பு. திரையில் பார்த்த குஷ்புவுக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான கதைகளையும் நமக்கு தெரியாத சில தகவல்களையும் இன்றைய நாள் வந்து நாங்க நிகழ்ச்சியில மாறி மாறி நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம்.
1: ஒரு மணி வரைக்கும் நாங்க குஷ்பு பத்தி தான் பேச போறோம். குஷ்பு பத்தி நிறைய விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அழகான பாடல்கள் ஏராளமா இருக்கிறது. அந்த பாட்டெல்லாம் உங்களுக்காக எடுத்து வர போறோம். அது மட்டும் இல்லாம குஷ்புவின் இயற்பெயர் கூட நகத் கானாம், யாரு சானா குஷ்பு இல்ல நகத் கான். நகத் கானத்தை குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில் அறிமுகமான போதுதான் அவருடைய பேர் குஷ்பு என்று அவருக்கு பேர் வழங்கப்பட்டிருக்கிறது.
0: இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் இந்த 2 மணி நேரமும் நாங்க தந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து மனிதர்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: நேரம் 11:15 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் 1 மணி வரை குஷ்பு பற்றிய ஏராளமான விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்களும் காத்திருக்கின்றோம். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸில் $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே, $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே, $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ் டேபிள் சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary special offer September 30 to October 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 carat தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்கம் ரோடு, யூனிட் A30, ஸ்கார்போ, 416-321-7555.
2: I love, I love, love, love, love, love, love.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
4: ஃபுட்பால் வெறும் விளையாட்டல்ல, அது உண்டு வாழ்க்கை.
3: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
5: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
6: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
3: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
8: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
9: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
8: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
10: 10% down udan commercial mortgage.
8: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
11: Commerce Ventures 416-457-0651.
10: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
13: எஃப்எம் 102.7
12: ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
1: பாம்பே பண்ணும்போது என்னாச்சுன்னா, நல்ல படங்கள் ஆஃபர்ஸ் இருந்தது. ஆனா எங்க அப்பா வந்து கொஞ்சம் பேராசை அதிகமா இருந்தது. அவர் வந்து யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அந்த படம் தான் பண்ணணும், எனக்கு வந்து அந்த ப்ரொஜெக்ட் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி படங்கள் பண்ணணும் ஆசையா இருந்தது. பட் அப்பா வந்து கொஞ்சம் ராங் ஃபிலிம்ஸ் சைன் பண்ணதுனால ஐ ஹேட் பேக் டு பேக் ஃப்ளாப்ஸ் அண்ட் ஐ ஹேட் இஷ்யூஸ் வித் மை ஃபாதர். அப்போவே
2: எந்த வயசுலயே உங்களுக்கு தெரிஞ்சது சார் சில உறவுகளில் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது? அப்ப என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு?
1: 14
2: விவரம் தெரிஞ்ச இவர் இருந்தா நமக்கு சரி வராது நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ரிக்ரெட் பண்றீங்களா இப்போ?
1: சான்ஸே இல்லை, இல்லை ஒரு துளி கூட கிடையாது. அவர் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். 36 இயர்ஸ் சென்னை வந்து 36 வருஷம் 36 இயர்ஸ் ஐவ் நாட் சீன் ஹிம் ஐவ் நாட் மெட் ஹிம்

0: நேரம் 11:35 ஈசஃபம் 102 தசம் 7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. குஷ்பு பற்றி பேசும்பொழுது இந்த பாடல்ல வந்த மாதிரி ஏ இவள் ஒரு இளங்குருவி என்ன மாதிரி சானா 10 வயதிலேயே இவர் வந்து அவருடைய நடிப்பு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். 185க்கும் மேற்பட்ட படம், கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு கிட்ட இவர் நடித்திருக்கின்றார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளிலும் இவர் ஏராளமான படங்களை நடித்திருக்கின்றார்.
0: ஆமாம், அது மட்டுமில்லாமல் சில இடங்களில் பார்த்தோம்னா 200க்கும் மேற்பட்ட படங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மட்டுமில்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு திரைப்படங்களில் வந்து நடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருந்தது. தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே கேமரா முன் நின்றவர், அதாவது அவரது சினிமா பயணம் தமிழில் தொடங்கவில்லையா. ஹிந்தி திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கின்றார். தி பர்னிங் ட்ரெயின், நசீப், லவாரிஸ் ஆகிய படங்களில் சிறு வயதிலேயே வந்து தோன்றியிருக்கின்றாராம்.
1: ராஜ் கபூரின் ஒரு படத்திற்காகத்தான் குஷ்புவை வந்து அறிமுகப்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டு புகைப்பட படப்பிடிப்பும் நடத்தியிருக்கிறார்கள். பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரத்தின் காட்சிகளுக்கு அவர் மிகவும் இளம் வயதாக தோன்றியதால் அந்த வாய்ப்பு மாற்றப்பட்டது என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் 10 வயதில் அவருடைய நடிப்பு பயணம் ஆரம்பித்திருக்கின்றது. அவருக்கு திருப்பு முனையாக இடம்பெற்ற படங்களை பற்றியும் நாங்கள் பேசப்போகிறோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது இஸ்டெஃப் எம் வானிலையில் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: Amude tamile alagiya moliye enaduire.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
2: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்காபரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவ் இன்டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். எப்போதுமே கேளுங்க. நேரம் 12 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஈஸ்ட் எஃப்எம் .co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலோடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: அதே மாதிரி காலநிலை வெளியே தற்பொழுது 20 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உணர்நிலை 21 டிகிரி செல்சியஸாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸாக உயர்ந்து கொள்ள இருக்கின்றது. இன்றைய நாள் முழுக்கவுமே சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படும் அப்படின்னு வந்து எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப இன்றைய முழுக்கமே பிரகாசமா தான் இருக்கும்னு சொல்லி இருக்காங்க.
1: அதோட வீக்கெண்ட்ல இப்படி ஒரு நல்ல வெதர் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எல்லாம் காலநிலையை பாவிச்சு உங்களோட ஜாக்கெட் எல்லாம் எடுத்து கழுவிங்க. குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது மனத்தளத்துக்கும் வந்திருக்கின்றோம். நடிகை குஷ்பு பற்றிய ஏராளமான விஷயங்கள், அவருடைய வெற்றி படங்கள், அவருடைய அழகழகான பாடல்கள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு.

0: நேரம் 12:05 ஈசபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் நாங்களும் இன்று குஷ்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நடிகை மட்டுமல்ல, அவர் ஒரு தயாரிப்பாளரும் என்று கூட சொல்லலாம். குஷ்பு திரைப்பட தயாரிப்பிலும் காலடி பதித்தவர். அவ்னி சினிமேக்ஸ் மற்றும் அவ்னி டெலி மீடியா போன்ற தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து திரைப்படங்களும் தொலைக்காட்சி தொடர்களும் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. குஷ்பு செய்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் வந்து மருமகள், ஜனனி, குங்குமம், கல்கின்னு சொல்லி ஏராளமான தொடர்களில், சினிமா தொடர்களிலுமே நடித்திருக்கின்றார். சில தொலைக்காட்சி திட்டங்களிலும் கூட தயாரிப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார்.
0: ஆமாம், அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர் என்று பேசும்பொழுது தொலைக்காட்சி தொடர்களையும் கூட எழுதுவதிலும் கூட மும்முரம் காட்டி வந்திருக்கின்றார். 2022 வெளிவந்த ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒன்றை வந்து அவர் எழுதி நடித்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பல மொழிகளில் வந்து ஏற்கனவே கூறியது போல பணியாற்றியவர். நிறைய மொழிகள் வந்து சரளமாக பேசக்கூடிய வல்லமையும் வந்து அவருக்கு இருக்கின்றது.
1: அது மட்டுமில்லாமல் கதாநாயகி என்ற வரம்பை தாண்டி அவர் வந்து குணச்சித்திர வேடங்களிலும் கூட நடித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டாமை திரைப்படத்திலும் கூட அவர் நடிக்கும் பொழுது அவருக்கு 24 வயதுல வந்து அவர் வந்து ஒரு வயதான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடித்திருந்தார்.
0: ஆமா,
1: இப்படி ஒரு குணச்சித்திர நடிகர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் என்று சொல்லி ஏராளமான பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகை குஷ்பு.
0: ஆமா, தொடர்ச்சியாக இதே மாதிரி குஷ்பு பற்றி இன்னும் நிறைய தகவல்கள், அது மட்டுமல்லாமல் இனிமையான பாடல்களையும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். நேரம் 12:07.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்.

0: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்ப்ரோ.
1: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: The one and only Weekend Wonder, Weekend East FM.
4: Weekend East FM
3: 102.7. Weekend East FM,
5: the greatest radio station.
6: I am very happy. Start music.
7: East FM Tamilin, red carpetin, best of the best.
8: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
9: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
8: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
10: சினிமாவுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க.
11: 3 அண்ணனுக்கு அப்புறம் நானு. சோ
10: கடல்ல பொண்ணு,
11: கடைக்குட்டி, அதுவும் கடைசி அண்ணனுக்கு ரொம்ப செல்லம். சோ எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து அந்த அண்ணனுக்கு நான் வால் தான் சொல்லுவாங்க. அண்ணன் எங்க போனாலும் வால் மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருப்பேன். சோ தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் பீன் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் வித் ஹிம். அண்ட் வீட்ல அம்மாக்கு வந்து ரொம்ப ரொம்ப செல்லம், ஏன்னா ஒன்லி கேர்ள். ஸ்கூல் போகும்போது அம்மா வந்து மேலே இருந்து எட்டி பார்ப்பாங்க. 4th ஃப்ளோர்ல தான் ஃபிளாட் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்ல இருந்து கட் பண்ற வரைக்கும் என் பேக் எல்லாம் தூக்கிட்டு போவேன். அதை தாண்டினோடனே கடைசி வே எட்டி பார்த்துட்டு அம்மாக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கே போனோடனே கீழே உட்காந்துருவேன். அண்ணன் ஒரு பேக் தூக்கிட்டு போனோம், ஒரு அண்ணன் என்ன கேரி பண்ணணும். பிகாஸ்
10: எப்படி சின்ன தம்பி இல்ல அந்த நந்தினி கேரக்டர் மாதிரி ஒரு அண்ணன் ஒரு வேலை எங்க தானி.

0: நேரம் 12:20 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குஷ்பு என்று நாங்கள் பேசும்பொழுது இந்த சின்னத்தம்பி திரைப்படம் பற்றி நிச்சயமாக பேசியே ஆக வேணும். அது ஒரு திருப்பு முனையாக அவருக்கு இருந்த ஒரு திரைப்படம் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் அந்த படத்தின் வெற்றியுடன் குஷ்பு தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக உயர்ந்ததுதான் உண்மை.
0: ஆமாம், அந்த படத்திற்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதும் வந்து அவருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. ஆனால் இன்று வரையிலுமே வந்து குஷ்பு அப்படின்னு சொன்னா இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே வந்து
1: பேசப்படும் ஒரு திரைப்படமாக தான் இருக்கிறது. அவருக்கு முக்கியமான திரைப்படம் என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு பற்றி பேசும்பொழுது திரை பிரபலத்தால் அவரது பெயர் ஒரு தனி ரசிகர் கலாச்சாரத்துடன் இணைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம குஷ்புக்கு கோயில் கட்டினவங்க கூட இருக்கிறாங்க.
0: ஆமா, குஷ்புக்கு கோயில் கட்டிருக்கிறாங்க. குஷ்பு இட்லின்னு இட்லி வேற விற்கிறாங்க.
1: அந்த இட்லி என்று சொல்லும் பொழுதுதான் சானா அவருக்கு கதை ஞாபகம் வருது. அது வந்து பிரபு தானாம் அவருக்கு இட்லி என்று பேர் வச்சுதான். அதாவது சும்மா ஒரு ஷூட்டிங்ல வந்துட்டு இட்லி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாராம். அதுல இருந்துதான் அந்த குஷ்பு இட்லி என்று வந்திருக்கு. இன்றைய சந்ததியினர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்க வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டாங்களே, அதே இட்லி என்று சொல்றாங்க.
0: 90s போய் பாக்கணும்னு சொல்றீங்க.
1: அதுக்கு இப்படி இதுதான் நடந்திருக்கு என்றதை நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும்.
0: நிச்சயமாக. நேரம் 12:22. இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்திருக்கின்றன. நீங்களும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடன்.

0: நேரம் 12:27 ஈஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள்.
1: நாங்களும் குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கின்றோம். குஷ்பு பற்றி ஏராளமான விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு நடிகையின் திரைப்பெயர் ரசிகர்களின் நினைவிலும் கலாச்சாரத்திலும் இவ்வளவு ஆழமாக பதிந்திருப்பது அவரது தனித்துவமான ஒரு ஸ்டார் இமேஜை காட்டும் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: ஆமாமா, குழந்தை நட்சத்திரத்திலிருந்து முன்னணி நடிகை வரை குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய பயணம் இப்பொழுது வந்து தயாரிப்பாளர், தொலைக்காட்சி கலைஞர் என பல கட்டங்களை கடந்திருக்கின்றது.
1: அதுவும் குறிப்பாக நாங்கள் திரைப்படங்களுக்கு இடையிலும் கூட தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் குஷ்பு ரசிகர்களிடம் தொடர்ந்து காணப்பட்டார். இதனால் அவரது ஊடக பயணம் திரைப்படங்களை தாண்டியும் நீடித்தது.
0: ஆமாம், அவர் சமூக ஊடகங்களிலும் கூட சரியான ஆக்டிவான ஒரு பர்சன் தான். அதாவது உடனுடனே எல்லாத்தையும் பற்றியும் பேசக்கூடிய ஒரு நபர்,
1: எல்லாருக்காகவும் பேசக்கூடிய நபராகவும் இருக்கின்றார்.
0: ஆமாம், அதே வழியில் தயாரிப்பிலும் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை அவர் பிடித்திருக்கிறார். திரைப்படங்கள் என்று பார்க்கும் பொழுது நந்தினி தொடர்கள் என்று பார்க்கும் பொழுது நந்தினி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், அதே வழியில் திரைப்படங்களில் எக்கச்சக்க திரைப்படங்கள், முக்கியமாக இந்த நட்பை துணை, அரண்மனை 2, மீசியமுருக்கு, இப்ப மீசியமுருக்கு 2 கூட அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படமாக தான் இருக்கிறது.
1: எனவே தயாரிப்பிலும் அவர் ஒரு தடம் பதித்தவர் தான் சொல்லணும். அது மட்டுமில்லாமல் இன்றும் கூட திரையில் தொடரும் பயணம் என்றுதான் சொல்லலாம். 2020 கூட அண்ணாத்த, பிறகு வன்வாஸ், நேசிப்பாயா போன்ற திரைப்படங்களிலும் இன்னுமே ஒரு குணச்சித்திர நடிகராக நடித்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்.
0: ஆமாம், ஒரு நீண்ட இடைவெளி இருந்ததும், அதாவது நடிப்பில் வந்து அவருக்கு அந்த திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இடையில் வந்து அவர் தானாகவே வந்து நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. இப்போ மீளவும் வந்து இந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நிறைய படங்களில் வந்து அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
1: அதாவது குறிப்பாக புதிய பழைய தலைமுறையின் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் இப்பொழுது புதிய தலைமுறை நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுடன் குணச்சித்திரம் மற்றும் சிறப்பு வீடங்களில் தொடர்ந்து பணியாற்றி தான் வருகின்றார்.
0: இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக நாங்களும் எடுத்து வர காத்திருக்கின்றோம். நேரம் 12:29.
2: என்றும் இசையுடன் 102.7
3: தமிழ் செய்திகள்.
1: உலகின் வல்லரசு நாடுகள் உலகளாவிய பொருளாதார கூட்டுறவிலிருந்து விலகி செல்வதாகவும் பொருளாதார உறவுகளை அளித்து வருவதாகவும் கனேடிய வெளிவிகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்துள்ளார். வல்லரசுகளின் அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதும் நடுத்தர சக்திகளுக்கு தலைமை தாங்குவதுமே கனடாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு வழிகாட்டுவதாக அவர் கூறியுள்ளார்.
0: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி திமுக போட்ட பிச்சையின் தான் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி விஜய் முதலமைச்சர் ஆகியுள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை நேற்றைய பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட மீண்டும் ஆபாச கருத்துக்கள் சர்ச்சையாகிய நிலையில் அந்தப்புறத்தில் கற்றுக்கொண்ட ஆபாசம்தான் அவருக்கு வாயில் வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாகவும், தாவேக வென்றால் உதயநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார்.
1: இலங்கையில் யாழ் நல்லூரில் வைக்கப்பட்ட தியாகி திலீபனின் உருவச்சிலையை போலீசார் அகற்றியுள்ளமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை கண்டித்து நல்லூர் திலீபன் நினைவிடம் ஒன்றில் போராட்டம் நடைபெற்றதுடன் வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளைய தினம் போராட்டம் நடத்தவுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்ப ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல புது ரூல்ஸ் வரப்போறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்க தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுல பதியறதுக்காக. இப்ப அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியா லேட்டா தராங்க விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்ல அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களான்னா இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்டை லேட்டா பே பண்றாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்ட்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்னுட்டு சொன்னாங்களா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்னு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்ல 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்ப அது வந்து நீங்க 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாசம் டைம் கொடுத்து நீங்க டெனண்ட்டை எழுப்பினீங்களாக்கா நீங்க அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
5: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4165089552 அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
10: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இருக்கிறது.
1: அப்படி என்னதான் இருக்கு நிப்பாசிரி,
2: அதான் நானும் யோசிச்சுக்கணும். உங்களிடம் என்ன இருக்குன்னு நாங்க நீ கண்டுபிடிப்போம்.
1: நிச்சயமா கண்டுபிடிச்சிட்டு அடுத்த எபிசோட் வந்து சொல்லுவோம்.
2: நிச்சயமா சொல்லிடலாம். தொடர்ந்து நாங்களும் மிஸ் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். குஷ்பு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கிறோம். ஆனால் குஷ்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஏராளமான விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், கலைமாமணி மற்றும் கேரள அரசின் திரைப்பட அங்கீகாரம் உள்ளிட்ட பல விருதுகள் கௌரவங்களும் அவரது கலைப்பயணத்தில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.
1: ஆமாம், நான்கு தசாப்தங்களை தொடும் கலைப்பயணம், குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய பயணம், பல தசாப்தங்களை கடந்து நடிகை, தயாரிப்பாளர், தொலைக்காட்சி முகம் என பல அடையாளங்களை வந்து பெற்று தந்திருக்கிறது அவருக்கு.
2: இதுதான் குஷ்வின் பயணத்தை சுவாரஸ்யமாக்குவதும் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல பல தலைமுறைகளுக்கும், நீங்க சொன்னது போலவே நான்கு தசாப்தங்கள் பல தலைமுறைகளுக்கும் பரிச்சயமான முகமாகவும் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கலைஞராக இருப்பதுமே குஷ்புவாக இருக்கின்றார். அவரை பற்றி தான் நாங்களும் இரண்டு மனத்தியாளங்கள் அவர் பற்றிய ஏராளமான விஷயங்களையும் பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 29 செப்டம்பர் மாதம் அவருடைய பிறந்த நாளும் வருகிறது. அதற்கும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கொண்டு நாங்களும்
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் இந்த பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீளவும் இதே மாதிரி இன்னொரு நாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
2: சஹானா லிங்கநாதன் மற்றும் நிபாஜினி சண்முகவேல். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில்
1: சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள்.
2: எனவே நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building in உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: Weekend East FM Tamil. Tamil. 2.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
2: சிகரம் தொடு.
4: நன்றி நிபாஜினி மற்றும் சஹானா. இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
5: வணக்கம் சஞ்சீன். எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: நல்ல சுகமா இருக்கு. அதே நல்ல
5: ஒருதமிக்கா
4: சொல்றீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆரம்பமே அவர்களமா இருக்கு.
5: இன்னைக்கு நல்ல சிறப்பா அமைஞ்சிரும்.
4: அமைஞ்சிரும். 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வருடம். நேற்று சொன்னது போலவே இந்த வார விடுமுறை, இந்த மாதத்தினுடைய வார விடுமுறையாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் அனைவரையும் மீண்டும் நாங்கள் சிகரம் தொடு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதே சந்தோஷத்தோடு 2 மணி நேரம் ஆண்டு கேட்டா இல்ல இல்ல, நாங்க இருக்கும் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும்.
5: எப்பவுமே மகிழ்ச்சி தான்.
4: மகிழ்ச்சி, அதே மகிழ்ச்சியை உங்கள் மூலமாக எதிர்பார்க்கின்றோம். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நீங்க எங்களுக்கு அழைக்கணும். அழைச்சு என்ன செய்யணும் சொன்னா, இலக்கத்தை தெரிவு செய்யணும். அது அந்த ஃப்ளோ, வெற்றி பாட்டு ஃப்ளோ. நேற்று தானே முடிச்சிருக்கோம், இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். அப்படிதான் இருக்கும். சரி, 8 கயிறுகள் வளமை போல் கொண்டு வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு கயிறை நீங்கள் தெரிவு செய்யலாம். கேள்வியை 2 முறை சொல்வோம். நீங்கள் கவனமாக கேட்டு, நீங்கள் 3 பதில், நாங்கள் 3 பதில். ஒரே தடவையில சொல்றல, மாறி மாறி மாறி மாறி சொல்வோம். அங்காண்டிருக்கு விளையாட்டு. அப்படி சொல்லுவோம். உங்களையும் சொல்ல வைத்து அந்த சிகரத்தில் ஏற்றி நாங்கள் சிகரம் தொடர்பாடலை தருவோம். எனவே நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
5: 416-554-4040.
4: 21 டிகிரி செல்சியஸா இருக்கு. நேற்று போலே இருக்கு பாத்தீங்களா? நேற்று இப்படி தான் தொடங்கும் போது 21 தான் இருந்தது.
5: போதான் தெரியும்.
4: உடல்நிலையும் 21 இருக்கின்றது. பிற்பகல் வேலை 23 இருக்கும் என்றும், இரவு வேலை 15 டிகிரி செல்சியஸாக வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நள்ளிரவு வேளை மழை கூறி ஒரு பொழுதாக இருக்கும் என்றும், 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை தூறல் இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளைய நாள் திங்கட்கிழமை முகழ்கூட்டம் நிறைந்த பொழுதாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தை காணவே இயலாதாமட்டு இப்போதைக்கு சொல்றாங்க. பார்ப்போம். 19 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 15 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலையாக நாளைக்கு இருக்கும்.
5: நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .co உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: 416-824-1212 மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே போலவே ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சிகரம் தொடுவில் நீங்களும் சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைவு சிலக்கம்
5: 416-554-4040.

0: 1:08 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரமில்லை, 24 கேரட் தங்கத்தின் விலை மட்டுமே செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட அணை நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30.

0: இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் இணைந்து சிகரத்தை தொடலாம். அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4000.

Weekend Vibration. East FM 102.7. ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள்.

0: மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0412-0462-0
2: உங்களுக்கு Audi 2026 A3 car.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து மாறி
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: என்ன கற்பனை என்ன வரிகளை ஆறாவது நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி கவிதை எழுதி இசை அமைச்சு ஆரணான தங்களுடைய துணைவியாருக்கோ அல்லது துணைவியார் துணையருக்கோ சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. படத்திலான இதெல்லாம் சாத்தியமோ சொல்லிடலாம்
1: யோசிப்பேன்.
0: ரொம்ப அடி
1: என்ன
0: போய் கவிதை எழுத சொல்றேன்.
1: அந்த பகுதிக்கே
0: சரி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கு பிறகு நான் உங்களை புஷ் பண்ணல. இருந்தாலும் அனுபவிக்கிற விஷயங்களை சொல்லத்தானே,
1: அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும். வரிகள் அப்படி இருக்கு.
0: நீங்க என்ன செய்யறீங்க, கவிதை போட்டி நடத்துறீங்களா அல்லது சிகரம் தோடு செய்யறீங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. ஆனா சிகரம் தோடு தான் நாங்க செய்யறோம், அதுல எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வருவோம். எனவே சிகரம் தோடு நிகழ்ச்சியில நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இப்போ வருது பாருங்க.
2: ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
0: அவங்க கஷ்டப்பட்டு இருக்கா.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM தமிழ் செய்திகள்.
2: கனடிய அரசாங்கத்தின் பாரிய திட்டங்களுக்கான சட்டத்திருத்த மசோதா தொழிற்சங்கங்களுக்கு புதிய அனுகூலங்களை வழங்குமே தவிர குறைக்காதென தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த பில் C-39 சட்டத்திருத்த மசோதாவை தொழிற்சங்கங்கள் எதிர்த்து வருகின்ற நிலையில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்மசோதா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதாக பிரதமரும் கூறியிருந்தார்.
3: தமிழ்நாட்டில் அரச மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை மதுரையில் ஆரம்பித்து வைக்கிறார். இத்திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும். அதேவேளை அண்மையில் குடமுழுக்கு இடம்பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் முதலமைச்சர் விஜய் வழிபாடுகளை செய்யவுள்ளார். அத்துடன் புனரமைப்பு செய்யப்படவுள்ள காந்தி அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார்.
2: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அபிவிருத்தி திட்டம் ஒன்றிற்கான காணியை வழங்குவதற்காக 70 மில்லியன் ரூபாய்கள் லஞ்சம் பெறப்பட்டமை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சு ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தியாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002
4: Sun City Plaza-வில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
5: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
6: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்

0: மியூசிக் இன்ட்ரோ உங்களுக்கு தான்.
1: நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் வாயிலாக

0: 1:50 எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: செல்வி.
0: எப்படி இருக்கீங்க செல்வி? நல்லா இருக்கீங்க.
1: எந்த அந்த சுகத்துல என்னோட சோகம்?
0: நீங்க என்ன வெடிகுண்ட வைக்க போறீங்களோ அப்படின்ற ஒரு பயம்.
1: நீங்க 1 to 8
0: உள்ள நம்ம கைட்ட வந்து தெரிவி செய்யுங்க. அது இருந்தா நாங்க உங்களுக்கு தருவோம். 1960 1970 தமிழ் சினிமாவில் இசையமைத்த இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள். 1960 1970 தமிழ் சினிமாவில் இசையமைத்த இசையமைப்பாளர்கள் 6 சொல்லுங்கள்.
1: சரி, நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். வி தட்சிணாமூர்த்தி, சங்கர் கணேஷ், ராமமூர்த்தி, கண்டசாலா. எல்லாருக்கும் சாதாரணமாக கண்டசாலா பொறுத்த வரைக்கும் ஒரு பாடகராக தான் அதிகமானவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். அதனால அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள் செல்வி. சரி, வந்துட்டீங்க. என்ன பாட்டு கேப்போம்? சரி, பாடல் வரும். நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
1: செல்வி வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் கேட்ட சிகரம் தொட்ட பாடல் வரும். நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். வழக்கம் வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
3: வீக்கெண்ட்லயும் வீக்க ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
4: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
8: Weekend andale visesham dane. Weekend East FM Tamil 102.7.

0: இரண்டு மணி இரண்டு நிமிடம் சிகரம் தொடுக்கெடு கொண்டிருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் 22 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது. டொரண்டோ 22 ஆக உணர்கின்றோம்.
1: இன்னும் ஒரு மணித்தியால மட்டுமே இருக்கின்றது. இந்த சிகரம் தொட்ட பாடலை வந்து நீங்க வெற்றி பெறுறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்?
0: என்ன செய்யணும் என்றால், நீங்கள் கைட்டை தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் கேள்வியை இரண்டு தடவைகள் சொல்வோம். சரியாக கேள்வியை உள்வாங்கி கொண்டு அந்த 15 வினாடிகளுக்குள் அரைவாசி பதிலை சொன்னா சரி. என்ன சொன்னா, நாங்கள் 6 பதில் உள்ள கேள்விகள் கேட்போம், அதில் 3 பதில் நீங்க சொல்வீங்க, 3 பதில் நாங்கள் சொல்வோம். எனவே உங்களை வெற்றி பெற வச்சு செல்வி வந்த மாதிரி உங்களையும் வெல்ல வைத்து பாடலை தருவோம்.
1: அலைகள் 4164 5544 வாயிலாக
0: செல்வி சிகரம் தொட பாடல் ஒலிக்கின்றது. நேரம் 2:03.

0: என்னோட குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு இந்த பாட்டை கேட்கிறவங்க இவர் யாருன்னு நீங்க கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க. கண்டசாலா யாரு உண்மை தெரிஞ்சாவணும்.
1: இப்ப அதை விடுறாங்களே இல்ல, நான் விட மாட்டேன்.

0: பாடிய சிவா சொல்லுங்க, எந்த கயிறு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு முதலாவது நம்பர் தாங்க.
2: முதலாவது நம்பர் இருக்கு. உலகளவில் டாலர் என்று அழைக்கப்படும் நாணயத்தை கொண்ட நாடுகள் ஆறு சொல்லுங்கள். உலகளவில் டாலர் என்று அழைக்கப்படும் நாணயத்தை கொண்ட நாடுகள் ஆறு சொல்லுங்கள்.
0: பனாமா,
1: அமெரிக்கா,
0: ஆஸ்திரேலியா,
1: கனடா,
0: நியூசிலாந்து. இனி வராது, நீங்க கொஞ்சம் சிம்பிளா சொல்லட்டும். நான் கஷ்டமானதெல்லாம் நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சொல்லி நினைச்சத நான் சொன்னது. சரி, வாழ்த்துகள் இணைந்து கொண்டு வைக்க. ஆனா என்ன சொன்னாலும் அந்த கண்டசாலை மாதிரி ஒரு பாட்டை பாடி இதுதான் கண்டதான நிரூபிச்சா இருக்கு.
2: அதுக்கு
0: நன்றி, நன்றி இணைந்து கொண்டு வைக்க. நன்றி, நன்றி. உலகளவிலே டாலர் என்ற பெயரை நாணயமாக பயன்படுத்துகின்ற நாடுகள் நாங்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், ஜமைக்கா, பனாமான்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் இதனை பயன்படுத்துகின்றன. அதிலும் முக்கியமான நாடுகள், அதிகம் தெரிந்த நாடுகள் என்ற வரிசையிலே இந்த இவை ஒரு இதை இவ்வளோ ஒரு லிஸ்ட் சொல்லி வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்கமாக இருக்குது. பிஜி இருக்குது, லைபீரியா, சுரினாம், நபீபியா, இப்படி சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் டாலர் என்ற பெயரில் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க.
2: சரி,
0: எனவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இப்போ என்ன நிலக்கம் உங்கள்கிட்ட இருக்கு அதை சொல்லுவோமே.
2: 2 3 4 6 7 8
0: இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 5 4 4 0 4 0 வழியாக.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
11: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: உலகின் வல்லரசு நாடுகள் உலகளாவிய பொருளாதார கூட்டுறவிலிருந்து விலகிச் செல்வதாகவும் பொருளாதார உறவுகளை அளித்து வருவதாகவும் கனேடிய வெளி விவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்துள்ளார். வல்லரசுகளின் அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதும் நடுத்தர சக்திகளுக்கு தலைமை தாங்குவதுமே கனடாவின் வெளியுறவுக் கொள்கைகளுக்கு வழிகாட்டுவதாக அவர் கூறியுள்ளார்.
4: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி திமுக போட்ட பிச்சையில் தான் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி விஜய் முதலமைச்சர் ஆகியுள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை நேற்றைய பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் மீண்டும் சர்ச்சையாகிய நிலையில் அந்த புறத்தில் கற்றுக்கொண்ட ஆபாசம்தான் அவருக்கு வாயில் வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாகவும் தாவேக்கா வென்றால் உதயநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார்.
3: இலங்கையில் யாழ் நல்லூரில் வைக்கப்பட்ட தியாகி திலீபனின் உருவச் சிலையை போலீசார் அகற்றியுள்ளமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை கண்டித்து நல்லூர் திலீபன் நினைவிட முன்றலில் போராட்டம் நடைபெற்றதுடன் வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளைய தினம் போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நாலு விஷயம்
6: எஃப்எம் 102.7
5: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Your license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே செம்ம செம்ம செம்ம. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். 2:50 இன்றைய நாளிலும் இணைந்த நேயர்கள் அனைவருக்கும், இணைந்து கொண்டு வெற்றி பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிற வாரமும் கயிறு 8 உங்களுக்காக வரும். அந்த 8 கயிறை நீங்களும் செலக்ட் பண்ணலாம். டென்னிவர் முனைந்து சரியான பதிலை சொல்லலாம். அதே போலவே உங்களை சிகரத்தை ஏற்றி விடலாம், பாடலை தரலாம். எல்லாமே வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரத்தில் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு
1: நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: வைப்ரேஷன் சரியா செட்டாக நன்றி சுரேகா. ஒலிக்கின்ற விளம்பரங்கள் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றத்தோடு இணைந்திருக்க போகின்றோம். இணைந்திருங்கள் இஸ்டெஃபமோடு.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
6: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
7: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
7: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
12: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
13: Easy tune, East FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
2: சத்தியமா தெரியாது சார்.
3: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
5: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
4: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. நேர்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வணக்கம் சொல்லிடுவோம்.
6: இன்னும் தூக்க கலக்கம் போல
1: தூக்கமா? நாங்கெல்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் 5:30 தூங்கிட்டு அப்புறம் பொறுமையா 2 மணி கழிச்சு எந்திரிப்போம்.
6: 5 மணிக்கு 5:30 தூங்கிட்டு. ஓகே ஓகே சார், 5 நிமிஷம் சரி.
1: இதே மாதிரி தெளிவா அடுத்த 2 மணி நேரத்துக்கும் தமிழ் சினிமால தெளிவா நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், தெளிவில்லாம நடக்கிற விஷயங்களா ஆகட்டும், அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து தெளிவா சொல்லுவோம். நடுவில் சில தெளிவில்லாத விஷயங்கள் கூட வரும், அதை நீங்களா வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதுவும் கரெக்ட்
6: தானே?
1: எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே ஓபனா சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறைச்சு மறைச்சு சொல்லுவீங்க. இலை மறை காயா, அதையும் நீங்க வந்து பொருள்
6: புரிஞ்சுக்கணும்.
1: ஆமா, சொல்ல இயலாது. சரி, ஆனா கூடயே டிராவல் பண்ணிட்டு வர, பல வருஷமா டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் இவர் எதைத்தான் சொல்றாரு, இவன் எதைத்தான் சொல்றான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியட்டும், தெரியாதவங்களுக்கு தெரியாம இருக்கட்டும், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரசிகம் எடுத்து ஆரம்பிக்க போறோம்.
6: மறுபடியும்
1: ஆமா, எங்க போன வாரம் ஆரம்பிச்சவங்க இந்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க.
6: சரி சரியா, ஆரம்பிங்க
1: ஆரம்பிச்சு.
6: நான் 2 மணி நேரம்
1: சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீங்க
6: மூச்செடுத்து விடுறேன்.
1: ஆமா சரி, ரசிகம் எடுத்து ஆரம்பிக்க முன்னாடி ஈஸ்ட் எஃப்எம் நீங்க காண்டாக்ட் பண்ண அப்படின்னா 416-824-1212 நம்பருக்கு போன் பண்ணி தொடர்புகளாம், இல்லைனா eastfm102.7@gmail.com நீங்க மெயில் அனுப்பலாம்.
6: 24 டிகிரி செல்சியஸ் ஆகட்டோண்டோ இருக்குது, 24 உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை என்பது 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், இரவு வேலை 15 ஆகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் திங்கட்கிழமை அது கூடிய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ், அது குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் நீங்க உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் கேட்டு முடியும்னா eastfm.ca இல்லைனா iOS Android ஆப்ஸுமே இருக்கு. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜஸ் மூலமா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும், ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல் மூலமாக யூடியூப்லையும் இயங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் போய் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். நம்ம ஜெய் ஸ்ரீராம் சொல்லி பாட்டு ஆரம்பிக்கிற சொல்லியிருக்காரு சஞ்சய், இன்னைக்கு முக்கியமான விஷயம் போல இருக்குது. ஹேண்ட் ஜிம்மரும் வேர் ரமானும் கைகோர்த்து பண்ணாங்க, அந்த பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இசை வல்லுநர், இசை கிரிட்டிக் சஞ்சயன் சொல்லுவார்.
6: பாட்டு
1: ரகமான் தான், அவர் பின்னணி இசை மட்டும் பார்த்துக்கிறார் ஹேண்ட் ஜிம்மர். சரி, பாட்டு ஓடிட்டு இருக்கு, பேச வேண்டாம், அவரும் சீர் பண்றாரு.

0: இஸ்கான் டெம்பிள் போயிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: இங்கே கூட வந்திருக்கான் அவனு. இந்தியாவில் இருக்கு, பெங்களூரில் இருக்கு, சூப்பராக இருக்கும். உள்ளே போனீங்கனாலே ராம் ராம் ராம் ராம்ன்ட்டு ஃபுல்லாக எதிர்ச்சிட்டே இருக்கும்.
1: அந்த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்ந்து ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அது மந்திரமாக மாறி என்னோட மனதிலேயே ஆழமாக பதியும்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது. கூற்று இல்லை, அது உண்மையும். சில சில ஸ்லோகன் அப்படி தான், அது அப்படி போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு அது ஒரு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு எங்களை

0: இருக்கு, அதான் பிரச்சனை இப்போ.
1: அப்போ அந்த மாதிரி ஒரு மேஜிக் இந்த மியூசிக்லேயும் இருக்குது. அதுலேயும் நல்ல வாய்ஸ் யூஸ் பண்ணி ஹரிச்சரணையும் சிம்மையையும் யூஸ் பண்ணி இந்த பாட்டை கொடுத்துருக்கிறார் ரஹ்மான். உண்மையிலே நல்லா இருக்கு.
0: ஹிந்தியில் யார் பாடினாங்க அது பார்த்தீங்களா?
1: ஹிந்தியில் நான் பார்க்க,
0: ஹிந்தியில் நீங்கள் பார்க்கல. ஓகே, ஹிந்தி தெரியாது போட அப்படின்னு. எனக்கு தமிழ் மட்டும் ப்ளே பண்ணால் போதும்.
1: நான் எந்த மொழியோ எந்த மொழியில் ப்ரோக்ராம் செய்கிறோமோ அந்த மொழி தான்
0: நம்ம. அப்படி
1: அதில் நாங்கள் இப்போ போன இடம் சொன்னால் 75 கோடிக்கு இது இந்த ஆல்பம் ஆல்பம் இல்லை இந்த ஒட்டுமொத்த இசை உரிமையும் அனைத்து மொழிக்கான உரிமையும் 75 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் இந்தியாவிலே இடம்பெற்ற ஒரு ஆடியோ விற்பனைன்றது உச்சம் தொட்டதுன்றது 75 கோடி. இதுக்கு மேலே போக மாட்டது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அதுக்கு இரண்டு இசையமைப்பாளரும் முக்கியமானவர்கள் காரணம், அதை நீங்களும் தெளிவுபடுத்தினீங்க. இப்போ என்ன சொல்லி சொன்னால் உண்மையில 75 கோடிக்கு போனதானு சொல்லி அது ஒரு
0: இல்லை ஒரு புள்ளி வைக்க மறந்துட்டாங்களா, 75 கோடியில் புள்ளி வைக்க மறந்துட்டாங்களா, இல்லை எப்படி
1: அப்படி வைக்க?
0: அப்படிலாம் இல்லை. அப்படி
1: என்ன, இது ஒரு புராணப்படம். புராணப்படம்ன்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொன்னியின் செல்வன் உண்டு, பொன்னியின் செல்வன் ரெண்டு பாட்டு வந்து, ரெண்டு பாட்டிலையுமே பாட்டை விட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு கூட மரியாதை. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகத்தான் அதுக்குரிய அதோட இசை உரிமையை பெரிய அளவில் விற்பனை ஆனது பொன்னியின் செல்வனுக்கு. அப்போ ராமாயணா இந்த படத்துக்கு நிச்சயமாக நானும் சில வழியில் சீக்குவலாக வரப்போதோ தெரியல, இது ஒன்று ரெண்டு இது வரப்போதோ தெரியலை, சில வழியில் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த
0: சேர்த்து தான் ஒரே படமாக தான் எடுத்துருக்காங்க.
1: ஒரே படமாக இருக்கேன் நான் சில வழியில் ரெண்டுக்கும் சேர்த்து சில வழியில் 75 கோடியோ அப்படின்னு நினச்சா அப்போ ஒன்று தான். அப்போ ஒன்றுக்கு 75 கோடின்றது அவங்க மெயினாக யோசிச்சிருக்கிற நினைக்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியான விஷயங்களுக்காக தான். இனி அதிலே எத்தனை கோடி அவங்க மேக் பண்ணுவாங்க, இந்த ஒரு 75 போட்டு இப்போ சின்ன மீனை பிடிச்சி பெரிய
0: மீனை போட்டு பெரிய மீனை
1: பிடிக்கிறதானே யா வியாபாரமே.
0: ஆமாம்,
1: அதை அப்படி செய்யிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்காது, அது ஒரு பஞ்சாயத்து போகுது, அது ஒரு தெளிவுக்கு வேறு 1.5 கிழமையில் அதையும் சொல்லிடுவோம். வந்து இந்த பாட்டையே போட்டு சொல்லிடுவோமே.
0: நீங்கள் சொல்கிறது வந்து ஷார்ட்டாக சொன்னால் கூட 75 கோடி அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்குது, அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு
1: இல்லை, இன்னொரு விவாதம் போயிட்டுருக்குது. அந்த ஆடியோ நிறுவனம் சொன்னால் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. அங்கால ஓம்
0: எடுக்காது.
1: ஒன்று சரி, மரியாதை நிமித்தம் ஒரு இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவருடைய திரைப்படம் வர்றதை முன்னிட்டு நாங்கள் அந்த ஓம் திரைப்படத்தை பிந்தி போடுறோம், தள்ளி போடுறோம் என்று சொல்லி சொன்னது வரவேற்கத்தக்கது.
0: நல்ல ஒரு ஆரோக்கியமாக இல்லாத வந்து என்ன காரணமாக பண்ணாலுமே சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். என்ன தேவையில்லாமல் போட்டி போட்டு வந்துட்டு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும் இல்லையா? அதுக்கு மேலே ஏதாவது ஒரு படத்துக்கு போட்டோம், மேபி ஆஃப்டர் டூ வீக்ஸ் அந்த படம் எப்படி போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி வரோம் அப்படின்றது நல்ல விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரமும் சரி வர்ற வாரமும் சரி நிறைய படங்கள், 4-5 படங்கள் வந்து ஒன்றா வருது. எல்லாமே பெரிய படங்களும் இல்லை, அதே சமயம் எல்லாமே சின்ன படங்களுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படங்களுக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரன் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மணி மேக் பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு எல்லாம் நாங்கள் ஒன்றா வருவோம் ஒன்றா போவோம் அப்படின்னா, ஆனால் ஒரு ஆர்கனைசிங் பாடி அப்படின்றது ஒன்றும் இல்லை. வந்து ஸ்ட்ரக்சராக ஓகே இந்த வாரம் இந்த 2 படம் போங்கப்பா, மீதி அப்புறம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு யாரும் முடிவு பண்ணது கிடையாது. அவங்களே வச்சதான் சட்டமாக இருக்குது.
1: தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆக்டிவ் தயாரிப்பாளர் சங்கம், முன் இருந்தோர் தயாரிப்பாளர் சங்கம், பின் வரப்போகிற தயாரிப்பாளர், ஏகப்பட்ட உடஞ்சு கிடக்குது.
0: ஆமாம்,
1: அப்படி இருக்கிற நேரம் எப்படி அந்த பாடி வரும்?
0: இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணிருக்காராம் அப்படி இருக்கிறேன்.
1: அது வேற பாடகரா சிவகார்த்திகேயன் தன்னோட வயசு பண்ணியிருக்கிறார் போயட்டா உத்தியோகமா, அது நான் போனாலும் சொல்ல மறந்துட்டேன். சரி, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம் அதில் அந்த கடிதத்தை போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, சூர்யாவினுடைய படமும் வர இருப்பதன் காரணமாக
0: ஆமாம்
1: நான் எனது படத்தை பின்னோக்கி வைக்கிறேன். ஏன் சூர்யாவில் அவ்வளோ வைக்கிறேன்? இன்னொரு ஒரு கேள்வி வந்துட்டு உடனே
0: சொல்லுங்க.
1: அதான் கேட்குறேன்
0: உங்கள்ட்ட. எனக்கு தெரியும் அவரும் வந்து வளர்ந்து வரையில வளர்ந்த நடிகர், இவரும் கொஞ்சம் வளர்ந்த நடிகர், வளர்ந்த நடிகர் வழியில் ஒட்டு போவோம்ப்பா, உன் வழியில் நீ போ, என் வழியில் நான் வரேன் அப்படின்ட்டு. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை
1: அப்படின்னு.
0: ஆமாம்,
1: புதுசாக இருக்கு.
0: நான் அதான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது காரணம் கண்டுபிடிப்பீங்க. காரணத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் பண்ண விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான், தமிழ் சினிமாவுக்கு நல்ல விஷயம் தான்.
1: அது முதல் பந்தி.
0: ரெண்டாவது பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது பத்தி சூர்யாவா?
1: சூர்யா அதெல்லாம் சொல்கிறேன், புதுசாக இருக்குண்ணே.
0: ஏங்க, ரஜினிகாந்த் சொன்னால் ஒத்துக்கிறீங்க, சூர்யா சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. அவர் என்ன வந்து மட்டமா ரஜினியை விட? சூர்யா ரசிகர் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க, அது சொன்னது வந்து சஞ்சயம் நான் கிடையாது.
1: நான் சொல்லலை.
0: சரி, அண்டர் டாக் ஒரு பாட்டு ஒன்று வருதான் சிக்மா படத்துலேருந்து, அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி ரசிகர் மன்றம்.

0: 3:17 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 விற்க வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகளின் அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். September 30 முதல் October 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 மார்க்ஹம் ரோட், யூனிட் ஏ, 30, ஸ்கார்பரோ, 416-321-7555.
2: Weekend East FM 102.7. It's cool.
3: Amode tamile alagiya moliye enaduire.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10-year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
6: 416-906-908-5656.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். $50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய், ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகு நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி October 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு eastfm.ca.

0: 3:26 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஸ்டெஃபமில். ரசிகர் மன்றம் ஒன் சன் ஒன் மூன் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு தீமோட தான் இந்த ஜெயிலர் 2 பாட்டோட இந்த இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு, ரெண்டாவது பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அதகலம் பண்ணியிருந்தாங்க, யார் அனிருத்தும் நம்ம நெல்சனும். அனிருத் படம் இல்லாட்டி குறிப்பாக நெல்சன் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அவர் யூடியூப்பில் அந்த படத்துக்கு ட்ரெய்லருக்கும் டீசருக்கும் இந்த சாங்குக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்க, அவரும் அனிருத்தும் சேர்ந்து பண்ணுற அலப்பறை எப்படி, அதுக்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் கூட்டம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பண்ண அந்த சில்மிஷம் அந்த சேட்டைகள் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டுமே வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரோமோவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப அடிதடியெல்லாம் வேண்டாம், ஏன்னா எல்லா படத்துலையும் அடிதடியாக தான் போயிட்டுருக்குது. இந்த பாட்டு கொஞ்சம் அப்படியே மைல்டாக இருக்கணும், அதே சமயத்தில் மாசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தார். அதுக்கு கொஞ்சமும் குறைச்சலாக இல்லாமல் இந்த பாட்டுமே வந்து உண்மையிலேயே ஒரு அனிருத்தோட இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டிசி ஸ்பெஷலி டிசியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாடல்களில் ரொம்ப சத்தம் ஓவராக இல்லை, அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஆனாலும் ஒரு கேட்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புது ட்ரெண்டை பிடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஒரிஜினல் ட்ரெண்டை நம்ம சாயபயங்கர் பிடிச்சிட்டதால இவர் வேறு ட்ரெண்டுக்கு போனால் தான் வந்து அவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கல்லா கட்ட முடியும்னு நினச்சாருன்னு தெரில, அதனால் கொஞ்சம் அப்படியே மைல்டாக போயிட்டுருக்காரு. இந்த பாட்டு ஓரளவு ஒர்க்காகிட்டா இருக்குது, ஆனால் அந்த முதல் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சயன் எப்படி அந்த காவாலால தமன்னா போட்ட ஆட்டமோ அந்த பாட்டும் வந்து ஹிட்டாச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செகண்டாக வந்த அந்த ஒரு அல்லல்லோ புல்லல்ல குல்லல்லோ அந்த பாட்டு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. ஸ்னாப்ஷாட்லாம் எடுத்து பாருங்கள், அதில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஒரு வாரத்தில் இதில் இவ்வளோ தான் போயிருக்குது, ஜெயிலர் 2 இந்த அந்த ஐட்டம் சாங் வந்து அவ்வளோவா எடுபடல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
1: ஒன்ஸ் அண்ட் ஒன் மூன்
0: தெளிவுபடுத்துதான். அதே மாதிரி வந்து ஒன் சூப்பர் ஸ்டார் தான், வேற யாரும் வந்து போட்டிக்கு வர முடியாது. திடீர் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், துப்பாக்கி வாங்கின சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடையாது.
1: அதைத்தான் அந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க, அது வேற. ஆனா கொடுத்த பில்டப்புக்கு பாட்டு இருக்கானு
0: கேட்டீங்களா?
1: சரி, இதெல்லாம் அப்படின்னா ஜெயிலர் 2 பாத்தீங்கன்னா நான் வரலன்னா இதுக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்திருந்தவர்
0: புரியல,
1: ஓம் தாமடி வந்துட்டு
0: ஓமா
1: ஓமாடா நாயகன்
0: இல்ல ஓமுக்கு வாய் அப்படி போவோம், ஊனா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே, சம்பந்தமே இல்லாம இருக்கு.
1: சரி, சம்பந்தப்படுங்க. அவன் ஓம் படத்தை நான் விடலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ஆண்டனி அடுத்தடுத்த படங்கள் விஜய் ஆண்டனிக்கு நல்ல ஹிட். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அப்புக்குட்டி என்ற படம்,
0: அப்பா மகள்,
1: அப்பா குட்டி,
0: அப்பா குட்டி, அப்பா மகள்,
1: அப்பா குட்டின்னு சொல்லி நல்ல ஒரு சென்டிமெண்ட், ஒரு அப்பா மகள் இடையிலான பாசத்தை வச்ச ஒரு படம் ஒன்று வெளிவருது. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தலைவர படம் வந்து அடுத்த நாள் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மூ மாறன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். விஜய் ஆண்டனியே கதாநாயகன், அவர் தான் இசையமைச்சிருக்கார்.
0: ஓகே,
1: அப்ப
0: எக்ஸ்ட்ரா போடுவார்,
1: எஃபர்ட் போடுவார், எஃபர்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு. அது நேரம் இந்த நேரத்துல வரப்போதா அக்டோபர்ல,
0: அதனால அக்டோபர்ல முன்ன பின்ன வருதா இல்ல ஒரே நாள்ல வருது?
1: அடுத்த அடுத்த நாள்,
0: அடுத்த நாள், ஓ ஒரு நாள்,
1: ஒரு ஓம் வர்ற அதே நாள்ல, வர இருந்த அதே நாள்ல இப்ப அப்பா குட்டி வருது. பாப்பம் தாத்தா குட்டியா அப்பா குட்டியா?
0: தாத்தா யார சொல்றீங்க எனக்கு புரியல,
1: பாட்ட போடுங்கப்பா.
0: இல்ல தாத்தா யார சொல்றீங்க எனக்கு புரியல, இன்னும் தெளிவுபடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம்.
1: ஆனா நல்லா இருக்கு,
0: எது நல்லா இருக்குது?
1: தாத்தா குட்டியா அப்பா
0: குட்டியா? இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வந்து உங்ககிட்ட தான் நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். 3:30
2: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்
3: Radio Station East FM Tamil Seidhigal.
1: கனடிய அரசாங்கத்தின் பாரிய திட்டங்களுக்கான சட்ட திருத்த மசோதா தொழிற்சங்கங்களுக்கு புதிய அனுகூலங்களை வழங்குமே தவிர குறைக்காதென தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த பில் C-39 சட்ட திருத்த மசோதாவை தொழிற்சங்கங்கள் எதிர்த்து வரும் நிலையில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்மசோதா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதாக பிரதமர் கூறியிருந்தார்.
0: தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை மதுரையில் ஆரம்பித்து வைக்கிறார். இத்திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும். அதேவேளை அண்மையில் குடமுழுக்கு இடம்பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலும் முதலமைச்சர் விஜய் வழிபாடுகளை செய்யவுள்ளார். அத்துடன் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள காந்தி அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார்.
1: இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அபிவிருத்தி திட்டம் ஒன்றிற்கான காணியை வழங்குவதற்காக 70 மில்லியன் ரூபாய்கள் லஞ்சம் பெறப்பட்டமை தொடர்பில் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளன.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்டு பாட்டு பாட்டு
1: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
1: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 6475221775 6475221775. KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
2: Weekend vibration. East FM 102.7.

0: தேசிய திரைப்பட விருது விழா டெல்லிக்கு வெளியே குஜராத்தின் ஏக்தா நகரில் நடைபெற்ற நிலையில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படத்திற்காக இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை பெற்றுக் கொண்டார். அதே போல் விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்தில் நடித்த சச்சனா நமிதாஸ் சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதை பகிர்ந்து பெற்றுள்ளார். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிக்கும் சிவகார்த்திகேயனின் 27வது படமான SK-27 பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. தேசிய விருதுகளை பெற்ற பாக்கிங் படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை இயக்குகின்றார். பாக்கிங் சிறந்த தமிழ் திரைப்படம் மற்றும் சிறந்த திரைக்கதை உள்ளிட்ட தேசிய அங்கீகாரங்களை பெற்றிருந்ததால் சிவகார்த்திகேயன் ராம்குமார் கூட்டணி மீது எதிர்பார்ப்பு உருவாக்கியுள்ளது. ராகவ லாரன்ஸின் புதிய பிரமாண்ட திரைப்படமான மகாவீர் கர்ணா தற்போது கவனம் பெற்றுள்ளது. ரமேஷ் வர்மா இயக்கும் படத்தில் கர்ணனாக ராகவ லாரன்ஸ் நடித்துள்ளார். சமீபத்தில் வெளியான ஃபர்ஸ்ட் லுக்கில் நீண்ட தலைமுடி, கவசம், குண்டலங்கள் மற்றும் சூரிய திலகத்துடன் கர்ணன் தோற்றத்தில் அவர் இடம்பெற்றுள்ளார். புராண கதாபாத்திரத்தில் லாரன்ஸ் நடிப்பது இதுவே முதல் முறை. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளமின் 5 மொழிகளில் வெளியாக உள்ளது. அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில் உருவாகும் ராக்கா படமும் புதிய சாதனையால் கவனம் பெற்றுள்ளது. படப்பிடிப்பில் ஒரே நேரத்தில் 37 நடிகர்களின் நடிப்பை ரியல் டைம் மோஷன் கேப்சர் செய்ததற்காக மோஸ்ட் பீப்புள் மோஷன் கேப்சர்ட் இன் ரியல் டைம் என்ற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கான சான்றிதழை அட்லி அதே போலவே அல்லு அர்ஜுன் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. பிரமாண்டமான VFX மற்றும் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பங்களுடன் இந்த படம் உருவாகி வருகிறது. விஜய் ஆண்டனியின் புதிய திரைப்படமான அப்பா குட்டி உலகம் முழுவதும் அக்டோபர் 16 அன்று வெளியாகும் என வெளியீட்டில் 2 சகோதர நிறுவனங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கோடம்பாக்க வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனால் ரெட் ஜெயண்டை தவிர்த்து தனிப்பட்ட விநியோகஸ்தர்களை சன் பிக்சர்ஸ் அணுகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திடீர் முடிவால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்று தெரியாமல் ரெட் ஜெயண்ட் தரப்பு தர்ம சங்கடத்தில் இருப்பதாகவும் சினிமா வட்டாரத்தில் பேச்சு. தனுஷின் ஓம் Chapter 1 அக்டோபர் 16 தேதி வெளியாகிருந்த நிலையில் ரஜினியின் Jailer 2 முந்தைய நாளில் வெளியாவதால் படம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ரஜினி மீதான மரியாதையை காரணம் என தனுஷ் தெரிவித்துள்ளார். புதிய தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. என்ன ஒரு மரியாதை என தனுஷை வியந்து பார்க்கின்றது கோடம்பாக்கம். இயக்குனர் ராமின் 7 கடல் 7 மலை படத்தின் ஒரு முக்கிய காட்சிக்காக சுமார் 70 எலிகளுக்கு நடுவே நடித்ததாக சூரி தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக வெளியீட்டுக்காக காத்திருந்த இந்த படம் அக்டோபர் 1 திரைக்கு வருகிறது. சூரியின் சமீபத்திய தொடர் வெற்றிகள் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பை பெற்றுத்தரும் என தயாரிப்பாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்த டோரத்தி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது. சனந்த், ரிஷிகாந்த் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். திரையுலகின் முக்கிய பிரபலங்கள் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருவது படத்தின் மீதான ரசிகர்களின் கவனத்தையும் அதிகரித்துள்ளதாக கோடம்பாக்க வட்டாரம் தெரிவிக்கிறது. சூரி நடித்த மண்டாடி 3வது வாரத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவரை உலகளவில் 115 கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன. காமெடி நடிகராக தொடங்கி விடுதலைக்கு பிறகு கதாநாயகனாக தனக்கு ஒரு சந்தையை உருவாக்கிய சூரிக்கு மண்டாடியின் வெற்றி மற்றும் ஒரு முக்கிய மைல் கல்லாக அமைந்துள்ளது. பஞ்சா 10
1: சொல்லு
0: பஞ்சா 10

0: 3:51 நம்மளுக்கு எல்லாருக்கும் விருந்து கொடுத்துருக்காரு இளையராஜா அவர்கள். 83rd வயசில் இந்த வருடம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வருடமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆல்பம் வந்து ஏற்கனவே தெரியும், நல்லா ஹிட்டான பாட்டு. அது மட்டும் இல்லாமல் மராத்தியில் வந்து அவர் பண்ண படம் கோந்தல் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு எந்த அளவு ஹிட் ஆச்சுன்னா நம்ம தமிழ் மக்களே வந்து நல்லா ஷேர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளால் அங்கே போய் என்ன மாதிரி பாட்டு போடுறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அந்த மராத்தி படமும் ஒரு பெரிய அளவுக்கு வரை பெறுவதற்கு இளையராஜா அவர்கள் காரணம். இன்றைக்கி அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக இந்த படம் தான் வந்து இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக ஆஸ்கருக்கு பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ அதளவுக்கு இளையராஜாவுக்கும் அதில் கூடுதல் ஒரு பெருமை, அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றதுக்காக.
1: அதில் இன்னொரு விஷயம், அவருக்கு ஒரு அங்கீகாரம் ஆஸ்திரேலியாவில் கொடுத்துருக்குறாங்க, தபால் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது அது கூட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுது. என்னதான் அவருடைய இள வயதுகளில் அவருக்கு அந்த பெரிய சாதனைகள் அவர் படைத்திருந்தாலும் அந்த உலக அளவில் அங்கீகாரம்
0: கிடைக்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக
1: கிடைக்கலாம், இப்பொழுது கிடைக்கிறது என்றது உண்மையில் சந்தோஷம். அதே போல் இன்னமொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கல்யாண விருந்து பாட்டு இவர் இசையமைக்கலை, சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைச்சு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லி இன்னமொரு விஷயம் ஒன்று பூதாகரமாக
0: கிளம்பியிருக்கு. இப்போ
1: கிளம்பியிருக்கு, அதை சொன்னது நம்பிக்கையான ஒரு ஆள் இல்லை, பட் இருந்தாலும்
0: அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு
1: இல்லை. அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசு பொருளாக வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே காட்டுறாங்க வித்தியாசம். அதாவது இளையராஜா எப்படி அவருடைய இசை பாணி வார்த்தையா அதை வாத்தியங்களை பிரியோக்கிற முறை வாசிக்கிற முறைகள் ஒன்று இருக்குது. என்னதான் நீங்கள் கிட்டாரை வாய்ச்சாலும் ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அதை பயன்படுத்துகிற வேறு வேறு முறைகள் இருக்குது. எப்படியான கோட்ஸ் அவங்க இது பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதுக்கும் சந்தோஷ் நாராயண ஸ்டைலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை வச்சே நீங்கள் விளங்கிக் கொள்கிற இல்லையா யார் இசைன்னு சொல்லி இப்படி ஒரு போகிற ஓக்கில் ஒரு கதையை கதைக்கலாமா அப்படின்றதெல்லாம் கேட்சி வரான். பாருங்க இந்த இடத்துல அதை சொல்லுவோம், ஏன்னா அதிகமாக சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறாக்கள் இமரணியர்கள் இல்லை, இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறது. அப்படியான இடத்துல இப்படியான தகவல் எல்லாம் மாறினா அதெல்லாம் நம்பிடாதீங்க.
0: ஆமா, எல்லாமே தீரா விசாரிச்சு பாருங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே போட்ட 2-3 பாடல்கள் மாதிரிதான் வேணும்னு சொல்லி நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கேட்டு வாங்கியிருக்காரு. இப்போ அந்த இளையராஜாவர்களால் 80s 90s மறைக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவருடைய பாட்டுல இருந்து படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாட்டு, பெண் புத்தி முன் புத்தி அப்படின்றது.
1: சந்திரபோஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
0: யாரு யாரு சொன்னா அப்படி
1: ரெண்டு ஒரு ஆள் கேட்டாரா?
0: சரி, அவர்கிட்ட சொல்லிக்கோங்க. இப்பய
2: கொலுசே கொலுசி எசப்பாடு கொலுசி

0: கொலுசி கொலுசி எசப்பாடு கொலுசி, கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது உங்கள் பேராதரவுடன். இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜி புரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான். மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
8: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
9: ஊரில்
10: உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.

0: நேரம் 4:02 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ரசிகர் மன்றம்.
1: 24 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது, 24 உணர்கின்றோம்.
0: அப்படியே மறுபடியும் சம்மர் கூப்பிட்டு போயிருவாங்களா நம்மள? கொஞ்சம் கொஞ்சமா கதகதன்ற ஆகிட்டே வருது.
1: இந்த வாரம் அப்படிதான் இருக்க போகுது.
0: அந்த மாதிரி ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-842-1212 இல்லனா eastfm102.7@gmail.com.
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ பாதி இன்னும் ஒரு பேர் வைக்கலாம்.
0: என்ன பேர் சொல்லுங்க?
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ ராஜேஷ் நேரம்.
0: ராஜேஷ் நேரம் என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க? இது மாதிரி ரிசர்வேஷன்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே எல்லாமே உண்டு அப்படின்ற ஒரு பொதுவுடைமை சித்தாந்தத்தோட தான் நம்ம
1: இல்ல. இந்த சிக்னல்ல நீங்க எனக்கு கூட கதைக்கிறது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
0: ரெஸ்ட் எடுங்க, நீங்க அப்பப்ப ஏதாவது கிளாரிஃபையிங் க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அது. இந்த வாரமும் வந்து அந்த 40 இயர்ஸ் ஆனிவர்சரி வரிசையில இன்னைக்குமே வந்து அந்த 40 இயர்ஸ் ஆனிவர்சரி. ஆமா, நாங்க ஒரு லைனை புடிச்சிட்டோம்னா நாங்க பயணம் விடமாட்டோம் அந்த லைன் வந்து கீழே வரைக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்குமே 1986 வந்து நவம்பர் 1 தீபாவளி ரிலீஸாக வந்த அறுவடை நாள் திரைப்படம் ஹார்வெஸ்ட் டே. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஃபால் வரப்போகுது, இந்த ஹார்வெஸ்ட்லாம் வரப்போகுது இல்லையா, அதையும் கொஞ்சம் அவ்வளோடே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த அறுவடை நாள் படத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த
1: வீட்டுக்கு தானா உதிர்ந்துரும், தானா உதிர்ந்துரும், நீங்கள் அறுவடை செய்யதும் இல்லை.
0: அதே மாதிரி தான் இந்த படத்தில் நல்லா பாருங்கள் லைன் எடுத்துருக்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த படத்தில் யார் யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு, பல்லவி, வடிவுக்கரசி, ராசி, அப்புறம் குமரிமுத்து அப்படின்னு நிறைய பேர் சின்ன சின்ன நடிகர்கள் இருப்பாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த படத்தில் 4 முக்கியமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமானாங்க. ஒன்று வந்து இந்த நடிகை பல்லவி. இந்த பல்லவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை நடிச்சிருந்தாங்க. அந்த 80s ஏர்லி 90s வந்து ஒரு ரவுண்டு வந்தாங்க. அருணாச்சலம் படத்தில் கூட அந்த மாத்தாடு மாத்தாடு மல்லிகையில் கன்னடம் பேசிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த பல்லவி. பாண்டியராஜன் கூட நிறைய படம் நடிச்சிருக்காங்க.
1: பக்கத்துல வச்சு நான்
0: அப்புறம் அப்புறம் ஆர் பி விஸ்வம், அவர் வந்து நிறைய படத்துல பாத்திருப்பீங்க. அந்த கிராமத்துல வர கதா படங்கள்ல இவர் தான் வந்து நாட்டாமையா இருப்பாரு, நாட்டாமை வந்தா இவர் தான் வில்லனா இருப்பாரு. அப்படி ஒரு ஆர் பி விஸ்வம், இவர் நடிகராக இருந்தாலுமே இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர். இவர் நிறைய படங்களுக்கு இந்த படம் உட்பட வசனம் எழுதியிருக்காரு, அவரும் இந்த படத்துல அறிமுகமானாரு. அப்புறம் ராசி அப்படின்ற ஒரு நடிகை, அவங்க ஆரம்பித்த படத்துலேருந்து அவங்க கடைசி கிட்டத்தட்ட முடிகிற வரைக்குமே இந்த செகண்ட் ஹீரோயின், இந்த தங்கச்சி, இந்த மாதிரி கேட்டில் வருவாங்க. இவங்க பிரபுக்கு போட்டியாக கூட ஒரு படத்தில் வருவாங்க, அரங்கேற்ற வேலையில் அவங்க அவங்களுடைய வேலைக்கும் இவர் அப்ளை பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேருக்குமே வந்து உனக்கு வேலையாக எனக்கு வேலைன்ற மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அவங்க ராசி. இதுக்கெல்லாம் மேலே 4வதாக வந்தால் முக்கியமான ஒருத்தர் இப்போ வந்து பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் லவ் வித் ராமா ஏதோ ராம், பிரபுவோட அண்ணன். ஆமா, சிவாஜி அவருடைய மகன், பிரபுடைய அண்ணன் ராம்குமார், அவருமே வந்து இந்த படத்துல வந்து அறிமுகமானாரு. இது மாதிரி 4 அறிமுகங்கள். அந்த 4 அறிமுகத்துல 2 பேர் வந்து நல்லா ஓரளவு ரவுண்ட் வந்தாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. மீதம் 2 பேர் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ராம்குமார் அவர்கள் உட்பட. அதெல்லாம் போக முக்கியமான விஷயம் இந்த படத்துடைய இயக்குனர் ஜி எம் குமார் அவர்கள்.
1: கேட்டீங்க,
0: சொல்லுங்க
1: தெரியுமா இந்த இயக்குனர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டீங்க, இல்ல தெரியாது அப்படின்னு. வெயில் படம் பாத்தீங்களா? அம்மா பார்த்தேன், அதுல 2 பேருக்கும் அப்பா வருவாரு, அது ஞாபகம் இல்ல,
0: அது ஞாபகம் இல்ல.
1: அடுத்தது தாரதப்பட்டை. தாரதப்பட்டையில அந்த ஜமீன்தாரா வரவர், அவர் தான் அவருக்கு தான் அவங்க அதர்வாவும் விஷாலம்.
0: இல்ல அது வந்து அவனிவன்,
1: இல்ல இல்ல இது தாரதப்பட்ட. சரி, சொன்னீங்க
0: இல்ல தாரதப்பட்டையும் வருவார், வித்வானா வருவாரு, இதுல வந்து ஜமீன்தாரா வருவார் அவனிவன்ல.
1: தெரியாது. அடுத்தது என்ன,
0: மாயாண்டி குடும்பத்தாரில வந்து மணிவனுடைய அண்ணனா வருவார், அண்ணன் ஃபேமிலி.
1: எனக்கு மாயாண்டி குடும்பத்தால ஒரு ஆள் மட்டும் தான் தெரியும். சரியா, என்ன சொல்றீங்க? அதான் நான் சொன்னேன், தெரியாது தெரியாது தெரியாது, தெரிஞ்சு வச்சு நான் என்ன செய்யறேன்
0: என்ன இப்படி சொல்றீங்க?
1: என்ன சொல்லி வடிவேல் சொல்லுவார்
0: அப்படி. சரி, இது மாதிரி சஞ்சயனுக்கே தெரியாத ஒரு இயக்குனர் தான் இந்த ஜி எம் குமார் அவர்கள்.
1: தெரிஞ்சு வச்சு நான்
0: தெரிஞ்ச நியாயமான கேள்விதான் அவரு. இவருக்கு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான ஒரு பின்னணி, இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டே வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா அவருடைய அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னுடைய அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன், அப்பா வந்து ஒரு ஹிந்து, ரெண்டு பேருமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து, இருந்தாலும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண பிறகு ரெண்டு பேருமே மறுபடியும் வந்து நான் ஒரு கிறிஸ்டியனாக தான் இருப்பேன், நான் ஒரு ஹிந்துவாக தான் இருப்பேன். ஒரு அந்த கான்ஃப்ளிக்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவருக்கு வந்து இந்த மதத்து மேலேயே பெரிய வெறுப்பு வந்துச்சு. மதமே வந்து எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வருது அப்படின்ட்டு அதை ஒரு கான்செப்டாக எடுத்து தான், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நடந்த சம்பவங்கள் அதையெல்லாம் கூத்து தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. அந்த படம் தமிழில் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது, நல்ல ஒரு பெரிய படமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்சார் போர்டு கிட்ட நிறைய பிரச்சனை, எக்கச்சக்கமான கட்ஸ். அது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயங்களை பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தெலுங்கில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரவேற்பையும் தவிர்த்து இன்னும் நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கு. தெலுங்கில் வந்து இவர் டைரக்ட் பண்ணல, இவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. அது நடித்தது யாருங்கிறீங்களா, உங்களுடைய ஃபேவரேட்டான நம்ம உங்களை பாலையா அவர்கள் தான் இந்த படத்துக்கு. தெலுங்கில் வந்து மூவா கோபாலடு அப்படின்னு ஒரு திரைப்படம், அதுக்கு வந்து அவர் தான் ஹீரோ. விஜயசாந்தி, சோபனா அப்படின்ற ஒரு பெரிய காஸ்ட் போட்டு, அது மட்டும் இல்லாமல் கே வி மகாதேவன் அவர்களை கூப்பிட்டு அந்த படத்துக்கு 87 அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க தெலுங்குல.
1: தெலுங்குல
0: தமிழ்ல வந்து இதுக்கு இளையராஜா.
1: அவர் விதைக்கிறண்டா, அவர் ஒரே கருக்கு ஒரு இடத்துல இருந்தே
0: ஸ்கோப்புமே கிடையாது. சரி, இந்த படத்தை பத்தி இவ்வளவு பேசியாச்சு, நம்ம சஞ்சயனுக்கு தெரியாத விஷயம் நிறைய பேசிருக்கிறோம். ஆனா சஞ்சயனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வரப்போது, இந்த பாட்டை வந்து சஞ்சயன் மட்டும் இல்ல எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் சித்ரா அவர்களுடைய குரல்கள்ல. இந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ரசிகர் மன்றம்.

0: 4:13 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த அருமையான பாட்டு படத்திலே வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன்லாம் சொல்லிட்டாங்க, பாட்டெலாம் போட்டார். இந்த பாட்டு வந்து கேட்கும்போது இளையராஜாவே தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு வந்து இப்போ நீ சொன்ன கதையில் வந்து இடமே கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த பாட்டை கேட்குற அப்படின்ட்டு. அவர் என்ன கணக்கு, கேசட்டில் வந்து மினிமம் ஒரு நம்பர் ஆஃப் சாங்ஸ் போடணும், அப்போ போட்டால் உங்களுக்கு கேசட் வந்து விற்கும், வேல்யூ இருக்கும். அதனால் வந்து இல்லை எப்படியாவது இந்த போட்டு கொடுத்துருங்கன்னு சரி போட்டு கொடுத்தோன்னு இரம்போ அப்படின்ட்டு அவரும் பாட்டை போட்டார். இவருக்கு வந்து ஆனால் பிடிக்கவே இல்லை, இந்த பாட்டு வந்து நீ படத்தை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அந்த பிஜிஎம் ஆரம்பியத்துக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து படத்தை போட்டு காமிப்பாங்க இல்லையா, படத்தை போகிறப்ப இந்த பாட்டையும் சேர்த்து போட்டிருக்காரு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி டைட்டிலில் கொஞ்சம் உண்டு, அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிட்டு விட்டா போட்டிருக்காரு. இவர் சரியான டென்ஷன் ஆகிட்டாரு, இளையராஜா நான் அப்பயே சொன்னேன் இந்த பாட்டுக்கு வந்து படத்தில் மாதிரி வேல்யூவே கிடையாது, நீ போடக்கூடாது அப்படின்ட்டு இப்படி போட்டு கெடுத்து வச்சிருக்கிற அப்படின்ட்டு இவரும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் வந்து மறுபடியும் சரி உனக்கு பிஜிஎம் தானே போட்டு தரேன் போட்டு சுட்டு இருக்கும்போது ஒரு சீன் வருது, ஒரு 5வது ரீல்ல அந்த சீன்ல அது வரைக்கும் யாரும் யோசிச்சு பார்க்கல இந்த பாட்டு இங்கே வரும் அப்படின்ட்டு. அந்த சீன்ல இந்த பாட்டை போட்டுட்டு உடனே சித்ரா இருக்காங்களா அவங்களை கூப்பிட்டுட்டு இந்த மறுபடியும் இதை கம்போஸ் பண்ணி மறுபடியும் அவங்கள பாட வச்சு ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு, ஆமாம் சார் இப்போ தான் இந்த இடத்துக்கு தான் சார் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணதால் நான் இந்த பாட்டை ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்பத்திலே இந்த பாட்டு தான் வந்து ஒரு சூப்பரான ஹிட்டான ஒரு பாட்டு. அந்த ஜிஎம் குமார்கள் கேட்கும்போது கூட எனக்கு எந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னா காதல் ஓவியம், இந்த அலைகள் ஓவியதலை வருது இல்லையா காதல் ஓவியம், அதே மாதிரி எனக்கு பாட்டு வேணும்னு சொன்னோடனே அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். இந்த நீங்கள் பாட்டு கேட்கும்போது
0: அதே மாதிரி தான் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நடந்திருக்கு, ஆனால்
1: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் சரி, இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஜிஎம் குமார் போய் கேட்டிருக்காரு, ஏன்னா ஹீரோ கிடையாது அந்த ரோலுக்கு, வேற ஒரு ரோல் ராம்குமார் அவர்கள் ப்ளே பண்ண ரோல். அவர் இவர் ரஜினியை கேட்டிருக்காரு, இல்லைங்க அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க, அவர் பண்ணால் வந்து ஹீரோ தான், வேறு இது இப்போதைக்கு அந்த மாதிரி கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு
0: அந்த
1: தப்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து
0: அதில் கதையோட்டம் வேறு நம்ம தலைவனை
1: ஆமாம் வந்து தேவையில்ல. ஆனால் இவருக்கு ஜிஎம் குமார் சொல்லும் போது இல்லை, அவருக்கு வந்திருந்தா அந்த ஒரு கேரக்டர் இன்னும் ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்கும், இந்த படமே இன்னுமே வந்து ஒரு மாஸ் அப்பீல் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மை தான். ஏன்னா அந்த மிட் 80s பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தது.
0: பாலையா நடிச்சது ஞாபகம் வந்துட்டு.
1: நீங்க பாலையாவை நீங்க பாலையாவுக்கு நம்ம ஊர் பாலையா சரி சரி ஓகே சரி. இந்த கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமால இன்னும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துக்கு ஒரு டவுன்ல இருந்தோ இல்ல வெளியூர்ல இருந்தோ யாராவது பஸ்ல இறங்கி வருவாங்க, அவங்க கொஞ்சம் படிச்சு

0: இருப்பாங்க, வேற ஒரு வேலையாக வருவாங்க இந்த கிராமத்துக்கு, அப்புறம் அவங்களால நடக்கிற கதை. ஸோ அதே வகையில் தான் இந்த ஒரு படமுமே. பிரபு அவர்கள் அங்கே ஊரில் அந்த ஆர்பி விஸ்வம் தான் அந்த ஊர் பண்ணையாராக இருக்காரு, ஹெட்டாக இருக்காரு, அவருடைய பையன் தான் பிரபு அவர்கள். சின்ன தம்பி பிரபுவை விட கொஞ்சம் ஓரளவு மெச்சூரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கொஞ்சம் மெச்சூரிட்டி, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கவர் இங்கே பல்லவி தான் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிலேருந்து வராங்க. சர்ச்சிலேருந்து வந்து இந்த ஊருக்கு ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்டு அதே சமயத்தில் மதத்தையும் பரப்புறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. அந்த ஊரில் ஏற்கனவே இருக்காரு ராம்குமார், அவரும் வந்து ஒரு ஃபாதரியார் தான், அவருமே வந்து மிஷனரி தான். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மதத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஊருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றக்காக பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க பல்லவி வராங்க, ரெண்டு பேருக்கும் லவ் ஏற்படுத்தாரு, பிரபுவுக்கும் இவங்களுக்கும். பல்லவி வரும்போதே வந்து நான் வந்து கன்னியாஸ்திரி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நீ 2 வருஷம் இங்கே இரு, இங்கே வந்து மக்களோட மக்களாக பழகு, அதுக்கப்புறம் வந்து நீ கன்னியாஸ்திரியாக போகிற அப்படின்னா இப்போ அப்படி இல்லாட்டி இல்லை நான் ஒரு இல்லத்தரசியாக வாழ போகிறேன் அப்படின்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இல்லத்தரசியாக வாழ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லவ் ஏற்படுது. யாருங்க சொல்கிறீங்க, பிரபு சொல்கிறீங்க. சரி, ரெண்டு பேருக்கும் லவ் ஏற்படுது. ஆனால் ஆர்பி விஸ்வம் அவருடைய அப்பாவுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து மதம் மாதிரிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுவும் இல்லாமல் சொத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவரை ஏமாற்றி ராசியை கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. எப்படி வந்து சின்ன தம்பியில் தாலினா என்னென்னு தெரியாமல் இருந்ததோ நம்ம பிரபுவுக்கு, இந்த படத்தில் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவன் மாமன் பொண்ணு அவங்க அந்த சாரி ஃபங்க்ஷனா அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நீ மாலையை போடணும்னு சொல்லிட்டு மாலையோட வந்து தாலியை வந்து மறைச்சி கொடுத்துருவாங்க. அவர் மாலையை போட்ட பிறகு தான் தெரியும் உள்ளே தாலி இருக்குது. அப்புறம் வந்து எல்லாம் இல்லைங்க கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை விட இன்னும் ஒரு படி மேலே அப்படின்னா, இந்த ஒரு இமீடியட்டாக அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய பொண்ணாகவே ஆகலை, சின்ன பொண்ணாக இருக்கும் போதே வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது தெரிய வரும். தெரிய வந்த பிறகு அந்த ஊரெல்லாம் சேர்ந்து ஆர்பி விஷயத்தையே வந்து எதிர்த்து, இல்லைப்பா நீ பண்ணது தப்பு, நீ வந்து அந்த கல்யாணம் செல்லாது, மறுபடியும் வந்து பல்லவியோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் விடாமல் ஒரு மாதிரி கோல்மால் பண்ணி அந்த பல்லவி வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கோபத்தில் இவங்க அப்பாவே வந்து கொண்டுடுவார், யார் நம்ம பிரபு. அந்த அறுவடை நாள் ஹார்வெஸ்ட் டே அன்னைக்கு அந்த அறுவடையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு ஜெயிலில் எல்லாம் சென்டென்ஸ்லாம் முடிச்சு திரும்பி வந்த பிறகு ராசி வந்து வெயிலை வெயிட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் போட்டு சுபம் அப்படின்ற ஒரு கிட்ட தான். ஆனால் தான் கடைசியில் என்ன போடுவாங்கன்னா, இது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. சொல்லுங்க,
1: மாலையோட சேர்த்து தாலி கயிறையும் வச்சு கொடுத்தோடனே அவர் தெரியாம போட்டுட்டார். இப்போ மாலையிற அளவுக்கு தாலி கயிறா, தாலி கயிற அளவுக்கு மாலையா?
0: இல்ல, மாலை பெருசா இருக்குல்லங்க, அது ஈஸியா வந்து உள்ள மடிச்சு வச்சுனால
1: மடிச்சு வைக்கிறேன். மடிச்சு வச்சா சரியா கழுத்துல விழா
0: அப்படி சொல்றீங்களா நீங்க? கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு, இன்னும் ரெண்டு மலம் அந்த மஞ்சள் கயிறு போட்டா முடிஞ்சு போச்சு.
1: அதைத்தான் கேட்டான், மாலையிற அளவுக்கு.
0: இந்த மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் பெருசா போட்டு பாருங்க, ஒரு ஜி எம் குமார்.
1: ஜி எம் குமார் கேட்டா
0: இல்ல, நல்ல வேலை அவர் அங்க ஊர்ல தூங்கிட்டு இருப்பாரு. இந்த ஷோ எல்லாம் கேட்டிருந்தாலும் அடையே இப்படிலாமாடா என் படத்துல கேள்வி கேட்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அவரு. சரி, இந்த படத்துல இருந்து ராசி அவர்கள் ரொம்ப குதூகலமா பாடுற ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும்.

நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும்

சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில், எவரெஸ்ட் ஃபர்னிச்சர். சோ எஸ் குட்டீஸ், நேரம் 5:11. இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: Jamaican Vibration. Vibration. East FM 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: Weekend liyum, week ka feel pandringlo? Apdina kelunga, weekend.

ஒலித்தது அசல் திரைப்பட பாடல். நேரம் 5:25. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். முகூர்த்தம் ஜோஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். September 30 to October 4 உங்கள் நகை கொள்வனவுக்கு செய்கூலி இல்லை, செய்தாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜோஸ், மெஜஸ்டிக் மாலில், 2900 Markham Road, Unit 830, Scarborough, 416-321-7555. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அவங்களுடன் அழையுங்கள். 416-554-4040.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7 East FM தமிழின் இந்த மலப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906
2: கனடிய அரசாங்கத்தின் பாரிய திட்டங்களுக்கான சட்ட திருத்த மசோதா தொழிற்சங்கங்களுக்கு புதிய அனுகூலங்களை வழங்குமே தவிர குறைக்காதென தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த பில் C-39 சட்ட திருத்த மசோதாவை தொழிற்சங்கங்கள் எதிர்த்து வரும் நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்மசோதா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதாக பிரதமரும் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை மதுரையில் ஆரம்பித்து வைக்கிறார். இத்திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும். அதேவேளை அண்மையில் குடமுழுக்கு இடம்பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் முதலமைச்சர் விஜய் வழிபாடுகளை செய்யவுள்ளார். அத்துடன் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள காந்தி அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெருமுனாவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அபிவிருத்தி திட்டம் ஒன்றுக்கான காணியை வழங்குவதற்காக 70 மில்லியன் ரூபாய்கள் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் புறப்பட்டுள்ளன.
3: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FM Vibration.
1: Vibration.
0: East FM 102.7. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்பி. 4378607002 4378607002.
7: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: நேரம் 5:44. ஈஸ்ட் எஃப்எம்-ல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த ஷோவில் செய்கிறதுக்கு. ஸோ எஸ், இப்பொழுது ஒழித்தது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்பட பாடல். அண்ட் எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸாக இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: கபீஷன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சோமா
0: இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் கபீஷன்?
1: குலேபா.
0: ஓகே, நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. வாவ், ஓகே. நீங்கள் நல்ல க்யூட்டாக வட்டிவாக தமிழ் கதைக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்த சண்டேயும் கால் பண்ணி எங்களோட கதைக்கணும், சரியா? ஓகே, நன்றி. வணக்கம் கபீஷன். சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் கபீஷனை போன்றே உங்களோட மழலை தமிழ், க்யூட்டான தமிழில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

நேரம் 5:50. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்சியில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அத்துடன் ஸ்கூல் அப்படி போது உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னண்டு உங்களுக்கு நிறைய நிறைய கேள்விகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் நீங்களும் பதில் அளிக்கலாம். பட் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். சோ அழையுங்கள் 416-554-4040.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போரோ.
2: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
1: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம் போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் அது உண்டு வாழ்க்கை.
1: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
1: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: பேசும்
1: 102.7. நேரம் 6:02 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்சியில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் நேர்களே, நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். அப்படி என்றால் சரியாக 7 வரை குட்டீஸ் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்கள் ரெடியா இருக்கிறோம். பட் அதற்கு முன்னர் இப்பொழுது நாங்கள் டொரண்டோவின் காலநிலை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 24 டிகிரி செல்சியஸ். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் 7 வரை இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

ஒலித்தது ஜெயிலர் 2 திரைப்பட பாடல். நேரம் 6:07 ஈஸ்ட் FM நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், இப்பொழுது வந்து கரண்ட்லி நிறைய நிறைய புது புது பாடல்கள் ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு புது புது பாடல்கள் பிடிக்குதுண்டா, அதையும் கேட்டு மகிழலாம். இல்லை உங்களுக்கு விண்டேஜ் கொஞ்சம் பழைய சாங்ஸ் பிடிக்கும் என்றாலும் அஃப்கோர்ஸ் நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அதையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: அனுபவம் பெற்ற சந்தியுங்கள் உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: வஸ்திரா சங்கமம் மீண்டும் வருகின்றது. உங்கள் பேராதரவுடன் இம்முறை இன்னும் பிரம்மாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகட் அவென்யூ, ஸ்காபரோவில். அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேஸ் கிச்சன், சிலோன் கேஃபின், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிரிஷ் லைவின் டோனோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி VIP டிக்கெட்ஸை வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்திரா சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham.
6: 416-461-6401.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே.

0: நேரம் 6:18 இஸ்டம் 102.7 காச்சலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அஃப்கோர்ஸ் நாளைக்கு ஸ்கூல், சோ ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல் நல்ல ஃப்ரீயா அங்க மைண்டை வச்சிருக்கலாம். ஒரு நல்ல பாடலை கேட்டு அழையுங்கள். 416-554-4040.
1: அட்டி உள்ள யாரு தப்பிட்டு தாத்தாலுமா?

0: நேரம் 6:22 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நிலா
0: அப்படி இருக்கிறீங்க? நிலா
1: வணக்கம். நீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: ஜனநாயக பாட்டு, டாடர் பாட்டு.
0: ஓகே, டாடர் பாட்டு. ஓகே, செல்ல மகளிர் பாட்டு உங்களுக்கு வருது. சரி நிலா, சொல்லுங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போக ரெடியா?
1: Yes.
0: உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன?
1: Math.
0: Okay, wow, very smart girl. So, இதே மாதிரி நீங்க வந்து இந்த வீக் ஃபுல்லா நல்ல வடிவா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம், சரியா?
1: Okay,
0: நன்றி. வணக்கம் நிலா. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 4164544404.

நேரம் 6:26 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எஸ் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் உங்களுடன் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 4164544040

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா.

0: உலகின் வல்லரசு நாடுகள் உலகளாவிய பொருளாதார கூட்டுறவில் இருந்து விலகிச் செல்வதாகவும் பொருளாதார உறவுகளை அழித்து வருவதாகவும் கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்துள்ளார். வல்லரசுகளின் அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதும் நடுத்தர சக்திகளும் தலைமை தாங்குவதுமே கனடாவின் வெளியுறவு கொள்கைகளுக்கு வழிகாட்டுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி திமுக போட்ட பிச்சையில்தான் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி விஜய் முதலமைச்சராகியுள்ளதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதேவேளை நேற்றைய பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட ஆபாச கருத்துக்கள் மீண்டும் சர்ச்சையாகிய நிலையில் அந்த புறத்தில் கட்சி கொண்ட ஆபாசம்தான் அவருக்கு வாயில் வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் திமுக வென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பதவியை தாம் ராஜினாமா செய்வதாகவும் தாவிக்க வென்றால் உதயநிதி தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். இலங்கையில் யாழ்நல்லூரில் வைக்கப்பட்ட தியாகி திலீபன் உருவச்சிலையை போலீசார் அகற்றியுள்ளமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை கண்டித்து நல்லூர் திலீபன் நினைவிடம் ஒன்றில் போராட்டம் நடைபெற்றதுடன் வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளைய தினம் போராட்டம் நடத்தவுள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

0: இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப் ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 Some conditions may apply.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
0: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440
5: நல்ல பாட்டு நாலு விஷயம்
6: FM 102.7
5: East FM.ca

ஒலித்தது நினைத்தேன் வந்தாய் திரைப்பட பாடல். நேரம் 6:45. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காச்சலையில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் நேர்களே, நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. ஸோ இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, அஃப்கோர்ஸ் இப்பொழுது நாங்கள் வெளியில் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 22°C, உணர்நிலையும் கூட 22°C. அதே போன்று நாளைய தினம் காலநிலை 19°C ஆகவும் அதி கூடிய வெப்பநிலை 20°C ஆகவும் இருக்கும் என்று எதிர்வுகள் கூறுகின்றன. அத்தோடு இப்பொழுது நாங்கள் ஜிடிவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் எரிபொருள் விலை 7% குறைவடைய உள்ளதென்றும் எதிர்வுகள் கூறுகின்றன. ஸோ எஸ் குட்டீஸ், இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள், வாழ்க்கை இனிக்கும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து சீன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
8: என்னது,
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்றைய சண்டே நாள் செப்டம்பர் 27, 2026. A beautiful Sunday evening, mix of sun and clouds, 22 degrees Celsius here in the city of Toronto as we slowly make our way into the season of fall. இன்றைய சண்டே நாள் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோடு நிரோஷ். Tune Tamo, that's the name of the show. Every Sunday, 7 p.m. to 9 p.m. Mukhyamaga naga paakradhu interesting on the news, interesting on the facts. Adoda seithu Ontario la nadakkiradhu, Canada la nadakkiradhu, Toronto la nadakkiradhu, updated news and keep you in loop with everything that is happening here in the city. This week's hot topics ay naga eduthu paathal, what we'll be discussing on today's show. அப்கோர்ஸ் இந்த வார வீக் தேர்ஸ்டே நாள் அக்டோபர் 1 வரப்போது, அக்டோபர் 1 நாங்கள் பார்த்தால் நிறைய சேஞ்சஸ் வரப்போது ஃபார் ஒன்டேரியோ ஸ்பெசிஃபிக்லி அண்ட் அக்ராஸ் கனடா. ஒரு மேஜர் சேஞ்ச் என்று நாங்கள் பார்த்தால், ஒன்டேரியோவில் இருக்கிற மினிமம் வேஜ் அக்டோபர் 1, 2026 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமில்லை, ஒன்டேரியோ மட்டுமில்லை, நாங்கள் வேறு ப்ரோவின்சஸும் நாங்கள் கனடா வைடை பார்க்க அதிலும் சில சேஞ்சஸும் இருக்க போகுது. அது மட்டுமில்லை, நாங்கள் ஒன்டேரியோவில் இருக்கிற 400 ஹைவேஸ்ன்னு பார்த்தால் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஒன்டேரியோ கவர்மெண்ட் இந்த ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. டோட்டலாக நாங்கள் பார்த்தால் அக்டோபரோட ஃபைனலைஸாக ப்ராஜெக்ட் முடிய போகுது. திஸ் மீன்ஸ் அட் தோஸ் செலக்டட் ஹைவேஸ், த 400 சீரீஸ் ஹைவேஸ் இன் ஒன்டேரியோ ஆர் கன் பி ஃபைனலைஸ் அண்ட் இன்க்ரீஸ் டு தட் இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஃபார் தோஸ் செலக்டட் ஹைவேஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ், மினிமம் வேஜ் டீட்டெயில்ஸ் கனடா வைடாக என்ன மாதிரி மாறப்போகுது, அதோட சேர்த்து இந்த 400 ஹைவே சீரீஸில் வேர் ஹேவ் தீஸ் எஃபெக்ட்ஸ் டேக்கன் இன்டு பிளேஸ், அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபால் சீசன் என்று பார்த்தா நிறைய பேர் இப்போ இந்த ஏர் கண்டிஷனிங் இல்லாமல் ஹீட்டருக்கு நீங்கள் மாற்றிருப்பீங்கள். ஹீட்டருக்கு நீங்கள் மாறிக்க நிறைய பேருக்கு தெரியும், உங்களோட யூஷுவலாக இருக்கிறது ஹீட்டிங் பில் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் நார்மலாக விட கொஞ்சம் கூட வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக ஒரு ரிமைண்டர் தரப்போகிறோம். ஒன்டேரியோவில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு டைம் ஆஃப் யூஸ் அவர்ஸ் சார்ட் ஒன்று இருக்குது. எந்த டைம்ஸ் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பாவி கேட்க பீக் டைம்ஸ் ஆகிருக்க போகுது, எந்த டைம்ஸ் கொஞ்சம் லோ பீக் டைம்ஸ் ஆகிருக்க போகுது. அதோடு மட்டுமில்லை, ஒன்டேரியோ ஆல்சோ டிசைட் பண்ணியிருக்குது இந்த நவம்பர் மாதத்துக்கு, இந்த வார வின்டர் டைம் நவம்பர் மாதத்துக்கு அவங்க ரேட்ஸும் மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் ஒன்டேரியோவில் கொஞ்சம் கூட போகிறது தான் இப்போதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நாங்கள் அந்த பீக் டைம் சார்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஆன் பீக் ரேட்ஸ், மிட் பீக், ஆஃப் பீக், எஸ்பெஷலாக நாங்கள் சம்மர் டைம்னு பார்த்தால் இது மே 1 to October 31 பார்க்கறது, அப்புறம் விண்டர் பீரியட்னு பார்க்க நாங்கள் நவம்பர் 1 to April 30 மாதிரி நாங்கள் பார்க்கறது. ஸோ அப்படி நீங்கள் மேக்ஸிமாக இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மேக்ஸிமாக எலக்ட்ரிசிட்டியில் எங்கே நீங்கள் சேவ் பண்ணலாம்னு அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அப்படியே நாங்கள் சேவிங்ஸ் பற்றி நாங்கள் பார்க்க, சேவிங்ஸில் முக்கியமாக இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற கரண்ட் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் என்று நாங்கள் பார்த்தால், நிறைய பேர் நீங்கள் க்ரோசரி கடைக்கு போவீங்க, அங்கே நீங்கள் சேல் பார்ப்பீங்கள், அங்கே தான் நீங்கள் மெயினாக இங்கே போவீங்க. அப்படி ஒரு புது ஸ்டடி இந்த ஒன்டேரியோவில் பார்த்துருக்குறாங்க, எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ் வெர்சஸ் த லீஸ் எக்ஸ்பென்சிவ் க்ரோசரி ஸ்டோர்ஸ். காமனாக நாங்கள் போகிறது இப்படி நோ ஃபில்ஸோ, வால்மார்ட்டோ, லோப்லோஸோ, மெட்ரோவோ, இப்படி மாதிரி நிறைய க்ரோசரி கடையில் கனடாவில் இருக்கிறது. ஸோ ஒரு சின்ன ஸ்டடி பார்த்துருக்குறாங்க, ஒரு ஆவரேஜ் கன்சூமர், நாங்கள் இருக்கிற கஸ்டமர் கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்டிமேட்டட் 20 ரீட்டெயில்ஸுக்கு போய் பார்க்க, இதில் கூட எக்ஸ்பென்சிவாக இந்த க்ரோசரிஸ் இருந்திருக்குது, அதை தாண்டி எதில் சீப்பாக இருந்திருக்குதுன்னு பார்த்துருக்குறாங்க. இது சேம் அமௌண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஸோ சேம் ஐட்டம்ஸை எல்லா கடையிலும் நாங்கள் பார்க்க, இதில் எந்த கடையில் கூட எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் வந்திருக்குது, சேம் ப்ராடக்ட்ஸை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணி தர போகிறோம். ஸோ what grocery stores here in Canada are going to be the cheapest for you on average when comparing to other grocery stores here in Canada. அதுமட்டுமில்ல, உங்களுக்காக நிறைய ஹெட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதோட கூட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டிக்டாக் பேஜில் @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், youtube.com/eastfm102.7. அதோட கூட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த

0: ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
3: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
4: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் கேட்டு வரலாம். அதோட உங்க ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இன் தி கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் த கோ. இந்த வாரம் வீக் தேர்ஸ்டே நாள் October 1st வரப்போது. October 1st என்று நாங்கள் பார்த்தால் ஒன்டேரியோ மட்டுமில்லை பட் கனடா வைடாக சில சேஞ்சஸ் வரப்போது. முக்கியமாக நாங்கள் பார்த்தால் October 1st, 2026 இருந்து ஒன்டேரியோவில் இருக்கிறது மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் பண்ண போது. இது நாங்கள் கரண்ட்லி பார்க்க ஒன்டேரியோஸ் லோவஸ்ட் பெய்டு ஒர்க்கர்ஸ் அவைதான் முக்கியமாக நாங்கள் இந்த ரேஸை October 1st வரப்போது. திஸ் இஸ் கோன் பி அலாவிங் anyone who's currently making minimum wage an increase of 35 cents as of October 1st, 2026. இப்போ இருக்கிற மினிமம் வேஜ் நாங்கள் பார்த்தால் $17.60 இருக்கிறது. 35 cents இன்க்ரீஸுக்கு பிறகு $17.95 மாறப்போகுது. இது நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரை கேட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 700,000 ஒர்க்கர்ஸுக்காக ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஸோ ஒரு 700,000 ஒர்க்கர்ஸ் இங்கே ஒன்டேரியோவில் மினிமம் வேஜாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ October 1st, 2026 ஒரு 35 cents இன்க்ரீஸ் வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம். இந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் இது ஒரு ஆப்ஷனலாக வரையில இந்த நேரத்தில் கரண்ட்லி நாங்கள் ஒன்டேரியோஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தால் October 1st கட்டாயம் இதில் ஒரு இன்க்ரீஸ் வரணும்னு ஒரு மேண்டட்டரி லோ இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த லோ இருக்கிற வரையால் இது கரண்ட் இண்டெக்ஸ் பார்க்க 1.9% ஆயிருக்குது. ஸோ ப்ரொவின்சஸ் அனௌன்ஸ்ட் தி வேஜ் வோ இன்க்ரீஸ் பேக் in currently October 1st, 2026, as well as a potential another increase when it comes to spring. அப்கோர்ஸ் இந்த மினிமம் வேஜ்ன்னு நாங்கள் பார்க்க முக்கியமாக ப்ராவின்ஸ் என்னது என்ன எடுத்து பார்க்குறது என்றால் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இப்போ இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இந்த மினிமம் வேஜ் காணுமோன்னு பார்த்துட்டு ஒரு இன்க்ரீஸ் போடுற என்றால் இந்த ஃபால் சீசனில் யூஸ்வலாக ஒரு இன்க்ரீஸ் வரும். அதை தாண்டி நாங்கள் ஸ்ப்ரிங் சீசனை பார்த்தால் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வர கண்டிஷன்ஸை பார்த்து அதில் ஒரு செகண்ட் இன்க்ரீஸ் வருமோன்னு அந்த டைமில் தான் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆவரேஜாக நாங்கள் பார்த்தால் 40 hours a week நீங்கள் ஃபுல் டைமாக வேலை செய்கிறீங்க என்றால் ஒரு எக்ஸ்ட்ரா $728 உங்களுக்கு கிடைக்கும் இந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ்க்கு அப்புறம். நாங்கள் ஒன்டேரியோஸ் மினிமம் வேஜ் இது நவ் செகண்ட் ஹையஸ்ட் அக்ராஸ் கனடியன் ப்ரொவின்சஸ்ன்னு சொல்லலாம். ஹையஸ்ட்னு பார்த்தால் பிரிட்டிஷ் கொலம்பியா, இப்போ இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா $18.25 மாறப்போது. இது ஆல்சோ ஒன்டேரியோ October 1st, 2026 பிரிட்டிஷ் கொலம்பியான மினிமம் வேஜும் ஆல்சோ இந்த நேரத்தில் மாறப்போகுது. நீங்கள் ஒரு ஃபெடரலி ரெகுலேட்டட் ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணால் அட்லீஸ்ட் உங்களுக்காக ஒரு $18.15 கிடைக்கணும். லேட்டஸ்டாக நாங்கள் பார்த்தால் இது டோட்டலாக நாங்கள் பார்க்க கிரேட்டர் ட்ரோன்டோ ஏரியாவில் நிறைய பேர் ஒரு ஆவரேஜாக $27.20 தான் இப்போதுக்கு ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்று நாங்கள் சொல்லலாம். அக்ராஸ் கனடான்னு ஒரு ஆவரேஜ் அவர்லி வேஜ்னு பார்த்தால் கனடா வைடாக பார்க்க இது எல்லா ஃபேக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா செக்டர்ஸ்ன்னு பார்க்க ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயி கனடாவில் $37 இப்போதுக்கு ஆவரேஜாக ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது நாங்கள் சொல்லியிருக்க எல்லா இண்டஸ்ட்ரீஸை சேர்த்து பார்க்க ஒரு ஆவரேஜாக ஒரு கெனடியன் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாண்டா $37.02 நாங்கள் சொல்லலாம். ஒன்டேரியோ இந்த போன ஃபியூ மந்த்ஸ்ன்னு நாங்கள் பார்த்தால் சில 400 series ஹைவேஸ் ஹியர் இன் ஒன்டேரியோ ஹேவ் பின் இன்க்ரீஸ் ஃப்ரம் 100 kilometers per hour to 110 kilometers per hour என்று சொல்லலாம். இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தது ஜூன் மாதத்தில் இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சில ஹைவேஸ் அந்த 100 kilometers ஹண்ட்ரட் அண்ட் 10 kilometers இன்க்ரீஸ் பண்ணினது. ஆனால் டோட்டலாக நாங்கள் ஒரு ஸ்டேகர்ட் அப்ரோச் தான் ஒன்டேரியோ கவர்மெண்ட் எடுத்திருக்கிறது. ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு 5 highways ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு அடுத்த 5 highways அடுத்தப்புறம் ஒரு 5 highways அப்படி கண்டினியூ பண்ணிக்கொண்டு ஃபைனலாக நாங்கள் அக்டோபருக்கு வந்த அப்புறம் October 1st எல்லா selected highways in the 110 kilometers per hour க்கு இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டு ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக நாங்கள் பார்த்தால் ஹைவே 403 டு QEW டு 401, ஹைவே 404 டு 401, ஹைவே 406க்கும் மற்றும் 407 டு ப்ராக் ரோட் அந்த சீரீஸ் ஹைவேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹைவே 412 அண்ட் டு 407, ஹைவே 418 அண்ட் 401 அண்ட் ஆல்சோ QEW நாங்கள் மிஸ்ஸஸாக அந்த பக்கம் பார்க்க QEW டு ஃப்ரீமேன் இன்டர்சேஞ்ச், QEW டு செஷன் அண்ட் கியூஇடபிள்யூ டூ மவுண்டன் ரோட் அந்த ஹைவேஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இதில் இருக்கிற ஹைவேஸ்ன்னு பார்த்தால் இந்த ஈஸ்ட் பக்கத்தில் விட்பி எஜாக்ஸ் பிக்கரிங் இருக்கிற ஏரியாவில் 407 டு பிராக் ரோட் இருக்கிற ஹைவே, மற்ற இது 412 ஹைவே நோர்த்தன் எடுக்கிறாண்டா 412 டு 401 டு 407 ஹைவே அதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் பார்த்தா 418 ஹைவேயும் இது 100 கிலோமீட்டர் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்சாக இப்போதைக்கு வந்திருக்குது. ஒன்டேரியோவில் 100 இருந்த கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இருந்தது, இனி 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் சர்டின் ஹைவேஸுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஹைவேஸ் நீங்கள் பாவிக்கிறாண்டால் நீங்கள் ஒரு புது சைன் பார்ப்பீங்க. இது புது சைன் 110 கிலோமீட்டர்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ஒரு இப்போதைக்கு ஒரு பெர்மனன்ட் சேஞ்சாக இருக்க போது, ஃபியூச்சராக சில அதர் ஹைவேஸ் இப்போ இருக்கிற 100 கிலோமீட்டர் பர் ஹவர் சில அதர் ஹைவேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு டோட்டலாக பார்க்க அக்டோபர் 1st மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோடு சேர்த்து ஃபைனலாக ஆல் ஹைவேஸ் ஹேவர் செலக்டட் ஃபார் திஸ் பைலட் ப்ராஜெக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் ஸ்பீட் கிலோமீட்டர் 210 கிலோமீட்டர் பர் ஹவர் ஹேஸ் அஃபிஷியலி பின் கம்ப்ளீட். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடிய அரசாங்கத்தின் பாரிய திட்டங்களுக்கான சட்ட திருத்த மசோதா தொழிற்சங்கங்களுக்கு புதிய அனுகூலங்களை வழங்குமே தவிர குறைக்காதென தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த பில் C-39 சட்ட திருத்த மசோதாவை தொழிற்சங்கங்கள் எதிர்த்து வரும் நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்மசோதா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதாக பிரதமரும் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை மதுரையில் ஆரம்பித்து வைக்கின்றார். இத்திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும். அதேவேளை அண்மையில் குடமுழுக்கு இடம்பெற்ற வரலாற்று புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் முதலமைச்சர் விஜய் வழிபாடுகளை செய்யவுள்ளார். அத்துடன் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள காந்தி அருங்காட்சியகத்தையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சேவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அபிவிருத்தி திட்டம் ஒன்றிற்கான காணியை வழங்குவதற்காக 70 மில்லியன் ரூபாய்கள் லஞ்சம் பெற்றமை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Smith's Special இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Smith's Special the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன்
2: 437-860-7002
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207. Finch Vidiyal, Mechanical Middlefield Kumudayil. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar. 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598
5: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ் டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ் அலாரம் சிஸ்டம் கலர் நைட் விஷன் 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

ஈஸ்டெஃப்எம் 102.7 இது ஈஸ்டெஃப்எம் இன் டியூன் தமிழ். ஈஸ்டெஃப்எம் .ca ஊடகம் நீங்கள் கொடுவன் வரலாம். அதோடு எங்களை சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அண்ட் ஃபேஸ்புக்கில் @ஈஸ்டெஃப்எம் தமிழ். அதோடு எங்களை யூடியூப் பேஜ் www.youtube.com/ஈஸ்டெஃப்எம் 102.7. நாங்கள் அஃபிஷியலாக சம்மர் எண்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபால் சீசனுக்கு வந்துட்டோம். ஃபால் சீசனில் நாங்கள் பார்த்தால் இன்னையான டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறபடியால் யூஸ்வலாக நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரும் உங்களுடைய வீடை வச்சிருப்பீங்கள். ஏர் கண்டிஷனிங்கை நீங்கள் சில நேரம் பாவிப்பீங்கள். ஆனால் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் கட்டாயம் நீங்கள் ஏர் கண்டிஷனிங் இல்லாமல் ஹீட்டருக்கு மாறுவீங்கள். ஹீட்டருக்கு மாறுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேஸ் பில் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் வில் இன்க்ரீஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் யுவர் கரண்ட் யூஸ் ஆஃப் ஹீட்டிங். ஹீட்டிங் நாங்கள் பார்த்தால் ஸ்பெஷலாக நாங்கள் எலக்ட்ரிசிட்டி என்று பார்த்தால் ஒன்டேரியோவில் முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி டைம்ஸ் ஒரு சர்டன் டைம் ஆஃப் யூஸ் ப்ரைஸஸ் வச்சுருக்கிறாங்க. இது ஒன்டேரியோ வைடாக சில ஆன் பீக் டைம்ஸ், மிட் பீக் டைம்ஸ் அண்ட் ஆஃப் பீக் டைம்ஸ் இருக்குது. நவம்பர்லேருந்து ஒன்டேரியோ சொல்லியிருக்குது தட் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணப்போகுது. ஸோ இப்போ இருக்கிற எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் வரப்போகுதுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஃபோ அக்ராஸ் ஒன்டேரியோ. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் சம்மர் டைம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் விண்டர் டைம் எலக்ட்ரிசிட்டி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த விண்டர் டைமுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் போகப்போகுதுன்னு நாங்கள் ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்க்கலாம். யூஸ்வலாக நாங்கள் சம்மர் டைம் என்று பார்க்கிங்க டைம் ஆஃப் யூஸ் ப்ரைஸ் என்ன May 1st to October 31st சொல்லலாம். ஸோ October 31st மட்டும் நாங்கள் இந்த சம்மர் டைம் ரேட்ஸ் தான் பாவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் November 1st ஸ்டார்டிங்கிலிருந்து April 30th மட்டும் இது விண்டர் ரேட்ஸ்னு நாங்கள் சொல்லலாம். அப்படி நாங்கள் பார்க்க எல்லாருக்கும் கூலாக தெரியும் வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் யூஸ்வலாக இவை இந்த நாளில் தான் சீப்பஸ்ட் உங்களுக்காக எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். முழு நாளும் ஒரு சீப் எலக்ட்ரிசிட்டி ரேட் இருக்கும். ஆனால் நாங்கள் November 1st பார்க்க ஆன் பீக் ரேட் என்று பார்த்தால் ஒரு ஆவரேஜாக 15.8 cents ஆகிருக்க போகுது 4 kW/h. மிட் பீக்னு பார்த்தால் 12.2 cents ஒரு ஆவரேஜ் ஆகிருக்க போகுது 4 kW/h. அண்ட் ஆஃப் பீக் டைம்ஸ்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7.6 cents பர் kW/h என்று சொல்லலாம். ஸோ ஆஃப் பீக் டைம் டு ஆன் பீக் டைம்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க கிட்டத்தட்ட டபுள் காஸ்ட்டே நீங்கள் கட்ட போகிறீங்க இந்த ஆன் பீக் டைமில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை பாவி கேட்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் விண்டர் டைம் பார்த்தால் விண்டர் டைமில் 10 ஸ்பெசிஃபிக்காக ஆன் பீக் டைம்ஸ் இருக்குது. ஆனால் சம்மர் டைமில் ஒரு மேஜர் ஆன் பீக் டைம் தான் இருக்குது. விண்டர் டைமில் 2 ஆன் பீக் டைம் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக நாங்கள் வீக் டே விண்டர் டைம்னு பார்த்தால் 7 AM to 11 AM மட்டும் உங்களுக்காக ஆன் பீக் டைம்ஸாக இருக்கப்போது. ஸோ ஹையஸ்ட் காஸ்ட் இந்த 7 AM to 11 AM டைம் பீரியடில் இருக்கப்போது. அதுக்கப்புறம் 5 PM to 7 PM ஆல்சோ இது ஆன் பீக் டைம் என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு மிட் பீக் டைம் என்று சொன்னால் 11 AM to 5 PM தான் உங்களுக்கு மிட் பீக் டைம். ஆனால் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 7 PM புற 2-7 AM அடுத்த நாள் உங்களுக்கு ஆஃப் பீக் டைமாக இருக்க போகுது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹையாக பாவிக்க விரும்பினால் ஒரு ஸ்டோவ் பாவிக்கிறீங்களா அல்லது லாண்ட்ரியை நீங்கள் செய்ய விரும்பினால் இந்த 7 PM அப்புறம் செஞ்சால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் பீக் டைம் எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் உங்களுக்காக கிடைக்கும். ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் ஆஃப் பீக் ரேட்ஸ் தான் ஆல் டே ஆயிருக்கும். 7 PM to 7 AM இந்த வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் ஆஃப் பீக் ரேட்ஸ் தான் உங்களுக்காக கிடைக்கும். ஸோ முக்கியமாக நாங்கள் சொன்ன மாதிரி விண்டரில் ஏன் இதில் 2 of own peak times இருக்குதுன்னு நாங்கள் பார்த்தால் எலக்ட்ரிசிட்டி ட்வைஸ் அ டே, ஒன்ஸ் இன் த மார்னிங் ஒன்ஸ் இன் த நைட் என்று பார்த்தால் யூஸ்வலாக விண்டர் டைமில் கூடுதலாக மோர் பீப்புள் இந்த வீட்டில் நிற்பாங்க. ஸோ அந்த டிமாண்டில் இருக்கிறபடியால் அந்த ரீசனுக்காக இந்த 2 ஆன் பீக் டைம்ஸ் ரேட்டிங்கை போட்டிருக்காங்க. ஸோ இந்த October 31st மட்டும் உங்களுக்காக சம்மர் ரேட்ஸ் தான் உங்களுக்காக இருக்கப்போது. சம்மர் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் டைம் ஆஃப் யூஸ் டைம் தான் இருக்கப்போது. ஆனால் ரீச்சிங் வெரி சூனில் உங்களுக்காக இந்த விண்டர் ரேட்ஸ் மாறப்போகுது. அது மட்டுமில்லை ஒன்டேரியோவில் எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்றும் இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்கள் ஃபைனல் டீட்டெயில்ஸ் பார்க்க விரும்பினால் உங்களுக்காக ஒன்டேரியோ எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு இப்போ சர்வர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸுக்கு நீங்கள் செக் பண்ணி வெப்சைட்டை பார்க்கலாம். அதில் ஹைட்ரோ ஒன்னாக இருக்கலாம், எலக்ஸிகான் இருக்கலாம், இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி சர்வீஸ் ப்ரொவைட் இருக்கிறேன். ஆல்சோ நீங்கள் இருக்கிற ஏரியாவிலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் பேஸ்ட் ஆன் வாட் வி ஆர் லுக்கிங் அட். ஸோ கம்மிங் பேஸ்ட் ஆன் தட் எப்படி நீங்கள் இது
பில்லை ரிடியூஸ் பண்ண விரும்பினால் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, யூ கேன் லுக் அட் ஹவ் யூ கேன் யூட்டிலைஸ் யூர் மோஸ்ட் ஆஃப் யூர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் டூரிங் திஸ் பீரியட் டைம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டை பாவிக்கிறது எக்யூப்மெண்ட்டை நீங்கள் பார்த்தா நிறைய எக்யூப்மெண்ட் இப்போ நீங்கள் வேண்டுறது, இது அப்ளையன்சஸாக இருக்கலாம் அல்லது லைட் பல்ப்ஸாக இருக்கலாம், லோ எனர்ஜி பாவிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லைட் பல்பை மாற்ற மட்டுமே உங்களுக்காக அதில் ஒரு எலக்ட்ரிசிட்டி குறைகிற மாதிரியும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் த யூ கேன் லுக் டு சேவ் ஒன் கம்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. முக்கியமாக நாங்கள் இந்த நேரத்தில் ரிமைண்ட் பண்ணி வர்றோம், டெஃபினெட்லி உங்களுடைய ஆஃப் பீக், ஆன் பீக் அண்ட் மிட் பீக் டைம்ஸை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு சேவிங்ஸ் எடுக்க விரும்பினால் இந்த எலக்ட்ரிசிட்டியில் 7 PM பிறகு தான் உங்களுக்காக லோவஸ்ட் ரேட் ஒன்டேரியோவில் எலக்ட்ரிசிட்டிக்கு கிடைக்கும். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்கிறோம், இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: கேண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் தமிழ் 102.7 சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-688-2426.
3: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில். 416-321-7575. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.

0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சச் எ வார்ம் ஈவினிங். அப்படினா ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. I am very happy to wish you all. Today night special program by
1: Rosh Kumar
0: proudly presents the name of
1: Chuchu Tamil. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
2: நேரமணி மணி 2 நிமிடம் கிடைக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ் கரண்ட் சிட்டிங் அட் 22 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரண்டோ. Like always, we start the second half of the show with the super scene of the day. இன்றைய super scene DC திரைப்படத்திலிருந்து வருது. This film was released in August of 2026. Movie is starring Lokesh, Kanagaraja, Vamika, Gabby and Sanjana Krishnamurthy. Movie is directed by Arun Madhiswaran and music by Anirudh. ஸோ இது உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் த டே. டிசி